பாலன், தயாபரன், தினேஷ், மகள் வனிதா, மாதவன், பாதுகே சின்னத்தம்பி மற்றும் அம்மன்புரம் சுரேஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் வின்பு கேட்டிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எழுத்து நிறைந்து ராதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் அன்பு கணவர் திலீப் குமார், பவித்ரா, மனோலி, அதே போல மயில் வாகனம், நாகேஸ்வரி, வசந்தி, தினு, தசன் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் வின்பு கேட்டுக்கிறாங்க. பணாவத்தை சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம் அன்பு அணை காலை பொழுது வணக்கங்களையும் சின்னையா மகாதேவனை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் வின்பு கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு யாழ்ப்பாணத்தில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டெலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் வின்பு கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கொழும்பு 15 மோதிரை தர்சினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை ஆனந்தகுமார், கேதீஸ்வரன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வெள்ளவத்தில் இருந்து தேமுதிரி மங்களேஸ்வரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. கடற்கரை டைட்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக முத்தைய காளிமுத்து வந்திருக்கிறாங்க. ஸ்ரீகாந்த், சரஸ்வதி குடும்பம், அதே போல சாந்தி குடும்பம், கீதா குடும்பம், திப்பா குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மலரும் காலை அனைத்து உறவுகளுக்கும் உலங்களுக்கும் நலமுடன் வளமுடன் மகிழ்வுடன் அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் கலகானந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியுடன் கொண்டு பாட விரும்பி கேட்டு புளத்கோப்பேட்டையிலிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, கோயம்புத்தூர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பாலு வந்திருக்கிறாங்க. செவ்வாய் ராகத்தில் நல்ல பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது, ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கின்றோம், கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அன்பு மனைவி லதா, மகன் ராஜாவை நிகழ்ச்சியுடன் கொண்டு எனக்கு முடிந்தால் பூ முடித்து பொட்டு வைத்த பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரைட், ஓகே. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட பாலுக்காகவும் நிகழ்ச்சியில் அவர் கேட்ட பாடல்

செவ்வாய் ராகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடுதலை நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 47 நிமிடம் ஆய்கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை படுத்துங்கள் 0312 775 0301 அதே போல 0312 775 111 ஆகிய இலக்கங்களுக்கு அதை பின் விலையாக இணைந்து கொள்ளுங்க. 0776 047 10 26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0776 047 10 26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இந்த நேரம் தர்மீகல எழுத்தணையில இருந்து ஸ்ரீகாந்தி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பாடல் தெரிவுகள்லாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து இருக்கிறாங்க. நாவலப்பட்டிருந்து ஸ்ரீநிலா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பாராயிருந்து சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவடைந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். செவ்வாய் ரகம் கொண்டு வரும் பாடல்கள் அத்தனையும் அற்புதமாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பூனாகலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பு மனைவி ரத்ன செல்வி, மதுஷிகா, லக்ஷிகா, தில்ஷான், டிலக்ஷன் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல்கள் கேட்டுக்கிறாங்க. மொனராகலை கும்பகண்ணன் தனலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். அக்கா செவ்வாய் ராகம் கொண்டு வரும் பாடல்கள் அத்தனையும் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக மெஸ்கலியா பிரவுன்சிக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. அக்கறை பற்று பொருட்களிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஹட்டன் அந்த பரமா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு மகன் வானுஜன், மகள் திவாக்ஷா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் வென்பு கேட்டு கனதாவில் இருந்து ஜீவப்பிரியா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். லண்டன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக குமுதராஜா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா. தர்ணிகளிலிருந்து கலா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு அன்னியார் பவானி அகவ தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக கணவர் வினோத், மருமகனான யதுஷிகா மற்றும் அஸ்விதா, மகன்மார்களான டிவ்னேஷ் மற்றும் மித்ரேஸ் ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா. சாமிமலையிலிருந்து நீலாவத்தையிலிருந்து ஷாயிலு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான தங்கச்சி ருவன் மற்றும் விஷ்மிக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு செந்தூர் பத்தனையிலிருந்து வீரைய திருச்செல்வம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜனார்த்தன திருச்செல்வம், நர்தனா, நர்மே மற்றும் நர்னேஷ் மற்றும் கபிஷ் நயன், பொருள ராஜா, வசந்தகுமார், தங்கத்துறை, ஜெயராம், சுப்பையா, ஆகாஷ், தனலட்சுமி, குசலராஜா, குணசீலன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஷக்கிலா, சந்திரசேகரம், செங்கலின் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும். உறவுகள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல்

0: உலகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும் இணைந்திருக்கின்றோம். நேரம் கலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

நாடு முழுவதும் 102.6 முகவரியூடாகவும் நீங்கள் இணைந்திருப்பது செவ்வாயிராகம் கொண்டுவரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. நேரம் காலை 6 மணி கடந்து 5 நிமிடம் ஆய்கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்களின் மன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேர்படுத்துங்கள் 0-1-2-7-5-0-0-1 அதேபோல 0-1-2-7-5-111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதேபோல 0-7-6-0-47-10-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0-7-6-0-47-10-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதேபோல பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்டுக்கும் இந்த போஸ்டுக்கு லைக்கையும் பண்ணிட்டு அப்படி கமெண்டையும் பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் கடவுளிலிருந்து விமலா தேவி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆய் சிவானி அக்கா அன்பான காலை பொழுது வணக்கம். மது கரவலப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அன்பு கண்ணவர் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் யஷ்வின்காவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்கைகரசி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பண்டாரவலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினா சாகிரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொழும்பு 14 மும்தாஜ் மிகம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு கார்த்திக் பாலன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். மாத்தலிருந்து அம்பன் கங்கை சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. கிணிக்குத்தனக்கூல் போன் குரு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அவனாசி வைஜெயந்தி மாலா பலாங்கோடிலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா, நான் பூனாகலையில இருந்து சஞ்சய் நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக தொண்டை மாநாறு செல்வ சன்னிலிருந்து சுதன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு போயஸ்டிலிருந்து சண்முகநாதர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். மதுமிதா, தாரணி, மீனலோஜினி, அஸ்மிதா, சந்துனியாய் மற்றும் தெய்வானி ஆகியோரையும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. விடுஸ்கர தோட்டம் கேகாலிருந்து ராமையா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பகவந்தராவ கேம்பியன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சத்யகுமார் வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாடல் தெரிவுகள் எல்லாம் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு குறிஞ்சா கிணந்து அசோதின் வந்திருக்கிறாங்க. சிவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மெஸ்கெலியாலிருந்து லோகநாதன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இன்று என்னுடைய அன்பு அண்ணா சுமனுடைய அகவிதினம். அவரையும் நிகழ்ச்சியோடு இந்த கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி திசை மகாராமிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை பிரதீப் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அட்டாம்பேட்டை சிவச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைந்து கொண்டு பாட வேண்டும் கேட்டுக்கிறாங்க. பூனாக்கிலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாரு. பிரியா, சஞ்சய், சந்தோஷ் மற்றும் தனுஷியா ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இந்த கொண்டு பாட வேண்டும் கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் எடுத்த ஒரு இனிமையான பாடல் ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடுறது பாண்டி நாடு தங்கம் திருப்பதுக்காக.

நிகழாக நல்ல நேரம் காலை 10:32 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:32 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:32 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் இன்பம், ரிஷபம் சாந்தம், மிதுனம் செலவு, கடகம் ஆதரவு, சிம்மம் பக்தி, கன்னி வெற்றி, துலாம் நன்மை, விருச்சிகம் உயர்வு, தனுசு மேன்மை, மகரம் பயம், கும்பம் கவலை, மீனம் நட்பு. மீண்டும் வந்த

துலாம் நன்மை, விருட்சிகம் உயர்வு, தனுசு மேன்மை, மகரம் பயம், கும்பம் கவலை, மீனம் நட்பு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: சிவராகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 6 மணி கிடந்து 20 நிமிடமாக இந்த வேலையே திருக்கோவில் விநாயகபுரத்திலிருந்து சுஜிதரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு மச்சான் காந்தன் தன்னுடைய 36வது அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்வதாக அன்பு மனைவி இளம்வதினி, அதே போல மச்சான் சுஜிதரன், உற்சாக உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். சண்முகராஜன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வாங்கரையிலிருந்து சிவேந்திரன் வந்திருக்கிறாங்க. பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பால கார்த்திகா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வெளிமலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜாராம் வந்திருக்கிறாங்க. மலர் கோகுல் பிரபு ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கந்தளைக்கே உவைதன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. மும்தாஜ் பேகம், ஃபரீதா, சத்தார், அருள்மொழி, ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சந்தோஷ் பூக்கடையில் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ராஜேஷ் கண்ணா வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன் இருந்து யசோஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சுபா யோகா வந்திருக்கிறாங்க. இதேவேளை ஃபைரோஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அக்கறை பற்றிலிருந்து இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மெட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சினி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம். இன்றைய தினம் கணவர் விஜயகுமார் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை மனைவி ருஃபீனா, மகன்களான கோகுல் ஆதித்யா மற்றும் அத்தை மீனாட்சி, மச்சான் ரொஃபின், மச்சாள் ரூபா, தங்கை சோபனா, மருமகள் ஆதர்ஷனா மற்றும் உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக திமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சி உழைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கெரோலினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. பருத்துறைந்து அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பென்குடாவிலிருந்து சுதாகர் மேகலா வந்திருக்கிறாங்க. மகள் லக்ஷயா, பார்கவி, ஷர்வின், அம்மா காளிமுத்தா ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இங்கிருந்து ரவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. இந்த குழந்தை யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த இனிமையான பாடல்
1: I love, love, love, love, love.

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடல்கள் நேரம் கோருகிறது. இன்றைய விடிகள் நிகழ்ச்சி இன்றினாலும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்தா அத்தனை அன்பு சிந்தர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்துண்டு தொடர்ந்தும் சுயாதின செய்தி பார்வையோடு இருந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் மின்காற்றலையும் காதலி ஆற்றிய சிவானி. நன்றி சொன்னங்களே.

அடிநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையிடம் வசந்த் டிவி வசந்தமைப்பு மலர்ச்சியோட சுயாதீன செய்தி பார்வை இன்று தினமும் நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் அம்பிர்பான். இன்று தினமும் நாளிடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இன்றைய தினம் பிரதானமான செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை இன்று இறுதி தீர்ப்பு அளிக்கப்படுகிற தினமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். 2026 செப்டம்பர் 22. எனவே இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு இடம்பெற்று முடிந்திருக்கிற விசாரணைகளுடைய இறுதி தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இது பலத்த எதிர்பார்ப்புகளை தோற்றுவித்திருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதனிடத்தில் 22வது திருத்தம் குறித்த உயர்நீதிமன்ற வியாக்கியானம் சபாநாயகரால் இன்று சபையில் அறிவிக்கப்படவும் இருக்கிறது என்பது பிரதானமான தகவலாக அமைகிறது. அதே நேரம் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 21 வரை உயர்தர பரீட்சையினுடைய செயல்முறை பரீட்சைகள் ஆரம்பமாக இருக்கின்றன என்பதான மற்றும் ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிற அதனிடத்தில் பிரதானமாக காலநிலை சீர்கேடு குறித்தான தகவல்கள் வெளியாக இருக்கிறது. 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 1616 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த தகவலாக அமைகிறது. இதனிடம் அனுஜனுடைய சகோதரர் அனுஜனுடைய விடுதலைக்காக பல தரப்பினரும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் அனுஜனுடைய பெற்றோர் ஜனாதிபதியை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அனைத்து கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஜனாதிபதி தயார் என்று கூறியிருக்கிறார். சட்ட ரீதியாகவும் ராஜேந்திர ரீதியாகவும் இருமுனைகளிலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எனது மகன் அனோஜனுக்கு உயிர்ப்பிச்சை அளியுங்கள் என்று சவுதி அரேபிய தூதரகத்துக்கு முன்பாக அந்த தாயார் ஒரு கோரிக்கையினையும் முன்வைத்திருக்கிறார் என்பதான தகவல்கள். இதனிடம் சவுதி மன்னரிடம் மனு சமர்ப்பிக்க எம்பிக்களின் கையொப்பங்கள் பெறப்படுவதாக ரிஷாட் பதீதின் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்பான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பதான செய்திகள் ஒரு பக்கம். வழியாக அனுஜனுடன் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர். எனவே விடுதலைக்கு முழுமையாக முயற்சிப்பதாக அவரும் உறுதியளித்திருக்கிறார் என்பதான செய்திகள். இதனிடம் இரு பெண்களை கடத்திச் சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் கடற்படையின் முன்னாள் 2 வீராங்கனைகளுக்கும் விளக்கமறியல் என்பதான மற்றும் ஒரு தகவல் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் பிரதானமாக இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாக இருக்கிற செய்திகள். இவை குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்க இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளிடுகளும் பல்வேறு செய்திகளை பிரதான தலைப்புச் செய்திகளாக கொண்டு இன்றைய தினம் செய்திகளை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய தினம் முக்கியமான ஒரு தினம். எனவே 2 வித்தியாசமான விவகாரங்கள் குறித்தான விடயம் பற்றி வித்தியாசமான தலைப்பிட்டிருக்கிறது தினமின பத்திரிகை. பாஸ்கு மகநடுவே தீந்துவ என்பதான செய்தி தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியில் ஒரு செய்தி. ஒரு பக்கம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளியாகிற தினம். அதனிடத்தில் நீதியரசர்களுடைய வயதில்லை குறித்தான விவகாரத்தில் 22வது திருத்தம். எனவே உயர்நீதிமன்றத்தினுடைய வியாக்கியானம் என்னவாக இருக்கிறது என்பதை இன்றைய தினம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சபையில் அறிவிக்க இருக்கிறார். எனவே விசி தெக்ககென தீந்துவ என்பதாக இரண்டையும் அத என்று இவ்வாறு குறிப்பிட்டு தினமின பத்திரிகை இந்த பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது குறித்து நாம் இப்போது விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை குறித்தான விடயம். எனவே நாட்டில் பெரும் எதிர்பார்ப்பை தோற்றுவித்திருக்கிற ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு இன்று செவ்வாய்க்கிழமை வெளியிடப்படவிருக்கிறது. கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிரசர் குழாம் இந்த தீர்ப்பை அறிவிக்கும். மேல்நீதிமன்ற நீதிபதிகளான நவரத்ன மாரசிங்க, சுஜீவன் இசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய நீதிபதி குழாம் இந்த தீர்ப்பை இவ்வாறு வழங்கவிருக்கிறது. சௌரானசிம் உள்ளிட்ட 8 தற்கொலை குண்டுதாரிகளுக்கு உதவி ஒத்தாசைகளை வழங்கியவர்கள் மற்றும் சதி முயற்சிகள் உள்ளிட்ட 23,270 குற்றச்சாட்டுகள் நவ்பர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டம் அதிபரால் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகளின் 10 ஒப்புதல் வாக்குமூலங்களை நீதிமன்றம் சாட்சிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள், கத்திகள், துப்பாக்கிகள் மற்றும் குண்டு தயாரிக்கும் ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட 2076 வழக்கு சான்ற பொருட்கள் நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக நடந்து முடிந்த விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான விடயமாக அமைகிறது. கடந்த 2019 ஏப்ரல் 21 கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம், நீர்கொழும்பு கற்றவாப்பிட்டிய புனித செபாஸ்டியர் தேவாலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம், கொழும்பு ஷங்கிரிலா உள்ளிட்ட 3 சுற்றுலா விடுதிகள் மற்றும் டிராபிக்கலின் உணவகம் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட 8 தற்கொலை குண்டு தாக்குதல்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 40 பேர் உட்பட 274 பேர் உயிரிழந்தும் 577 பேர் காயமடைந்து இருந்தார்கள். இதன்படி சட்டமாதிபரால்
25 பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்ட விதிகளின் கீழ் தனித்தனியாகவும் பொதுவானதாகவும் குற்றப்பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. வழக்கின் சாட்சி விசாரணை தொடங்குவதற்கு முன்னர் 17வது பிரதிவாதி சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் இருந்தபோது மரணமடைந்ததால் குற்றப்பத்திரம் திருத்தப்பட்டு 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டன. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட விசாரணை பிரிவுகள் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள போலீஸ் நிலையங்கள் மூலமாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 25 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாமை நியமிக்குமாறு சட்டம் அதிபர் கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் பிரதமர் நிதியரசருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கமைய முன்னாள் பிரதமர் நிதியரசர் ஜெயந்த ஜெயசூரியவினால் அப்போது மேல்நீதிமன்ற நீதிபதிகளாக பணியாற்றிய தமித் தோட்டபத்தே, அமல் ரணராஜா மற்றும் நவரத்ன மாரசிங் ஆகியோரை கொண்ட விசேட மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் நியமிக்கப்பட்டது. சிங்கள மொழியில் சமர்ப்பிக்கப்பட்ட 5000 பக்கங்களுக்கும் அதிகமான குற்றப்பத்திரிகை 2021 அக்டோபர் 4 மற்றும் 2021 நவம்பர் 23 ஆகிய காலப்பகுதிக்குள் திறந்த நீதிமன்றத்தில் பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்டது. பிரதிவாதிகளின் கோரிக்கைக்கிணங்க அந்த குற்றப்பத்திரங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு 2022 மார்ச் 3 அன்று பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்டது. 2022 செப்டம்பர் 15 அன்று பிரதிவாதிகளுக்கு குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போதிலும் 2023 மார்ச் 31 மற்றும் 2023 ஆகஸ்ட் 11 ஆகிய காலப்பகுதிக்குள் திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகை பிரதிவாதிகளுக்கு மீண்டும் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு 24 பிரதிவாதிகளும் தனித்தனியாக குற்றச்சாட்டுகளுக்கு தாம் குற்றமற்றவர்கள் என கூறியதைத் தொடர்ந்து அரசு தரப்பு சாட்சி விசாரணையை நடத்த நீதிபதிகள் குழாம் தீர்மானித்திருந்தது. ஒரு நபருக்கு தொள்ளாயிரத்து 30 அல்லது அதற்கு மேற்பட்டதாக தனித்தனியாக சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக 1979 ஆண்டின் 15 இலக்க குற்றவியல் நடைமுறை கோவையின் 420 பிரிவின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட்டது. பாதிக்கப்பட்டோரின் சாட்சிகளை அழைக்காமல் இருக்கவும் வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் போது அந்த பொதுவான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பொருத்தமான உத்தரவை வழங்குவதற்கும் நீதிபதிகளாம் தீர்மானித்தது. இதற்கமைய அரசு தரப்புக்காக குறிக்கப்பட்டிருந்த சுமார் 3000 சாட்சிகளில் 547 பேரின் சாட்சிகள் மட்டுமே அளிக்கப்பட்டதுடன் 2027 சாட்சி குறிப்புகளில் அவசியமான அரசாங்க பகுப்பாய்வாளர் அறிக்கைகள், மரபணு அறிக்கைகள், சட்ட மருத்துவ அறிக்கைகள் மற்றும் உள்ளிட்ட அறிக்கைகளை மாத்திரம் அளிக்க அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்ததையும் தமிழ் தோட்டபத்த, அமல் ரணராஜா மற்றும் நவரத்ன மாரசிங் ஆகிய நீதிபதிகள் அடங்கிய விசேட மூவரடங்கிய நீதிபதி குழாம் முன்னிலையில் 2023 அக்டோபர் 10 அன்று ஆரம்பிக்கப்பட்ட அரசு தரப்பு சாட்சி விசாரணை சுமார் 2.5 ஆண்டுகள் அதாவது 250 நாட்கள் காலப்பகுதிக்குள் 2026 ஆகஸ்ட் 13 தேதியுடன் நிறைவடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே 250 நாட்கள் கொண்ட விசாரணையாக இந்த விசாரணை இவ்வாறு தொடர்ந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் அவதானிக்கத்தக்கது. எனவே பெருத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்கிற ஒரு தீர்ப்பாகவும் இதனை நாங்கள் காணலாம். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் மந்தகதியில் சென்று கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இப்பொழுதோ இந்த மூவரடங்கிய நீதியரசர் குழாம் இது தொடர்பான விசாரணைகளை நிறைவு செய்திருக்கிறது. தீர்ப்பின் முடிவினை இன்றைய தினம் அறிவிக்க இருக்கிறது என்பதுதான் பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இன்றைய தினம் இலங்கை பக்கம் சர்வதேசத்தின் பார்வை திரும்பியிருக்கிற தினமாகவும் நாங்கள் இந்த விவகாரத்தை கருதலாம். அந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கியமான விவகாரம் குறித்தான தகவலும் வெளியாகிறது. 22 உயர்நீதிமன்ற வியாக்கியானம் சபாநாயகரால் இன்று சபையில் அறிவிப்பு என்பதாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இதன் பிரகாரம் உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சபாநாயகரால் அறிவிக்கப்படவிருக்கிறது. 22வது திருத்தச் சட்டம் மூலம் கடந்த ஆகஸ்ட் 18 தேதி நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டமூலத்தின் அரசியலமைப்பு தன்மைக்கு சவால் விடுத்து உயர்நீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றை விசாரித்த ஆய்வர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதி குழாம் தனது தீர்மானத்தை சபாநாயகருக்கு அனுப்பிவிப்பதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் 22வது திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான பாராளுமன்ற விவாதம் எதிர்வரும் 24 மற்றும் 25 தேதிகளில் பாராளுமன்றத்தில் நடைபெற இருக்கிறது என்பதான தகவலும் இதனோடு இணைந்ததாக இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இது பிரதானமான ஒரு விடயம். இதே நேரம் இதனோடு இணைந்ததாக இந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. குறிப்பாக பாராளுமன்ற விவகாரங்கள் அதாவது 24 தேதி முற்பகல் 11:30 மணி முதல் மாலை 7 மணி வரையும், 25 தேதி முற்பகல் 11:30 முதல் மாலை 7 மணி வரையும் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை சட்ட திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இது மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற விவகாரமாக அமையும். எனவே உயர்நீதிமன்றம் தன்னுடைய வியாக்கியானத்தை இதற்காக அளிக்க இருக்கிறது. எனவே எதிர்த்தரப்புகள் இது பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு கட்டாயம் விடப்பட வேண்டும் என்பதான கோரிக்கையை முன்வைத்தே மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதே நேரம்
மற்றும் ஒரு பக்கத்தில் அரசாங்க தரப்பில் கூறப்பட்டிருந்த காரணம், நாங்கள் நினைக்கிறோம் அவ்வாறான ஒன்றுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ், அதிரியத்தில் நீதியமைச்சர் நாணயக்கார் ஆகியோரின் கருத்துக்களின் மூலம் நாங்கள் தெளிவடையக்கூடியதாக இருந்தது. எனவே இது ஒரு பிரதானமான முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. இதிலும் பிரதானமாக இந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் இன்றைய தினம் அறிவிக்கப்படுவது ஒரு பக்கம், அதிரியத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையினுடைய இறுதி தீர்ப்பு வெளியாகுவது இன்னொரு பக்கம். ஒரு பக்கம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இன்னும் ஒன்று நீதி அரசர்கள் நீதிபதிகள் தொடர்பான வியாக்கியானம் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சபையின் 22-23 தேதிகளின் நடவடிக்கைகளில் மாற்றங்கள் என்பதாக பாராளுமன்ற விவகாரங்களில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தி. பாராளுமன்றத்தில் இன்று செப்டம்பர் 22 முதல் 25 வரை நடைபெறவுள்ள வாரத்தில் செப்டம்பர் 22 மற்றும் 23 தேதிகளுக்கான பாராளுமன்ற நடவடிக்கைகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக பாராளுமன்றத்தின் செயலாளரகம் குஷானி ரோகனதீன தெரிவித்திருக்கிறார். பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிசிஸ் ஆலியின் தலைமையில் நேற்று கூடிய பாராளுமன்ற விவகாரங்கள் பற்றிய குழுவில் இதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கமைய செப்டம்பர் 22 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 5 மணி வரை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருந்த ஏற்றுமதி விவசாயத்தை ஊக்குவித்தல் திருத்தச் சட்டம் மூலம் 2 முறை வாசிப்பு செப்டம்பர் 23 தேதி புதன்கிழமை முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 6 மணி வரை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் செப்டம்பர் 23 தேதி புதன்கிழமை முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 5 மணி வரை 2 முறை வாசிப்பு விவாதம் நடைபெறவிருந்த இலங்கை அங்கீகரிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் நிறுவனம் தொடர்பான சட்ட மூலத்தை சமர்ப்பிக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மின்சார கட்டணங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 17,213 மில்லியன் ரூபாய் கொண்ட நிதி மானியத்தை வழங்குவதற்கான துணை மதிப்பீட்டை செப்டம்பர் 23 தேதி அங்கீகரிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த துணை மதிப்பீடு 2026 செப்டம்பர் 22 தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. இந்த துணை மதிப்பீட்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடானது 2026 ஆண்டுக்காக அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டு ஆண்டின் இறுதி வரை பயன்படுத்தப்பட மாட்டாது என அடையாளம் காணப்பட்ட நிதியிலிருந்தே பெறப்படவிருக்கிறது. கமைய இந்த நிதி மாற்றமானது 2025 ஆண்டின் 23 இலக்க ஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த செலவின எல்லைக்கோ அல்லது அரசாங்கத்தின் அதிகபட்ச கடன் பெறும் எல்லைக்கோ எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் மேற்கொள்ளப்படுகிறது. செப்டம்பர் 24 மற்றும் 25 தேதிகளுக்கு தீர்மானிக்கப்பட்ட பாராளுமன்ற நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் பாராளுமன்ற சிலநாயகம் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு பிரதானமான செய்தியாக வெளியாகி இருக்கிறது. அதேநேரத்தில் இன்னும் ஒரு செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. இது தினகரன் பத்திரிகையிலிருந்து நாங்கள் இந்த தகவலை எடுத்துக் கொள்கிறோம். மீண்டும் பொது மன்னிப்பு கோருகிறார் ஞானசாரத்திரர். ஜனாதிபதி முறையிடம் மகாநாயக்கரிடம் கோரிக்கை என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பை உயர்நீதிமன்றம் செல்லுபடியற்றதாக அறிவித்துள்ள நிலையில் தனக்கு மீண்டும் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அனுர் குமாரசாமிக்கிடம் கோரிக்கை விடுக்குமாறு மகாநாயக்கத்திரர்களிடம் கலவடத்தை ஞானசாரத்திரர் இந்த கோரிக்கையினை இவ்வாறு விடுத்திருக்கிறார் என்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எனவே பிரதானமாக ஞானசார தேரர் தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்பில் நீதிமன்றத்தினூடாக வழங்கப்பட்டிருந்த தீர்ப்பு ஒரு பக்கம், அதற்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அளித்த பொது மன்னிப்பு என்பன சர்ச்சைக்குரியதாக இருந்த நிலையில் இப்பொழுது நீதிமன்றம் அவருக்கு மீண்டும் இந்த தண்டனை குறித்தான விவகாரத்தை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கொழும்பு சம்புத்த ஜெயந்தி மந்திராயுவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தாம் எழுதிய நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றிய போதே ஞானசாரத்திரர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது ஜனாதிபதி மன்னிப்பை வழங்கிய நடைமுறையில் அதிகாரிகளால் தவறுகள் இடம்பெற்றிருந்தால் அதற்காக தாம் தண்டிக்கப்படுவது ஏன் எனவும் ஞானசாரத்திரர் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதியால் அந்த நடைமுறை தவறுகளை சரிசெய்து தனக்கு புதிய ஜனாதிபதி மன்னிப்பை வழங்க முடியும். அத்துடன் சட்டத்தை மதிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் எதிர்காலம் தொடர்பில் தமக்கு உறுதியற்ற நிலை காணப்படுவதாகவும் ஞானசாரத்திரர் கூறியிருக்கிறார். தனது தாயாருக்கு தற்போது 87 வயது என கூறியுள்ள அவர் மீண்டும் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிட்டால் தனது தாயாரை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் என கவலை வெளியிட்டிருக்கிறார். கடந்த செப்டம்பர் 10 தேதி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 2019 ஆண்டே ஞானசாரத்திரருக்கு வழங்கிய ஜனாதிபதி பொது மன்னிப்பு சட்ட ரீதியாக செல்லுபடியற்றது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் 2018 ஆண்டு ஞானசாரத்திரருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் ஜனாதிபதி மன்னிப்பின் மூலம் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதான தகவலையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாக இருக்கிறது. பிடியானையை திரும்ப பெறும் விமலின் கோரிக்கை சீராய்வு மனு மூலம் முடிவு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வருகிறது. இதுவும் தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிற தகவல். பிடியானையை திரும்ப பெறுமாறு முன்னாள் அமைச்சர் விமல் வீரோன்சாமியின் சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கை இன்று சீராய்வு மனு ஒன்றின் ஊடாக மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே விமல் வீரவன்ச முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கை என்பது பிரதானமாக அவதானிக்கப்படுகிற ஒரு விடயமாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் இந்த பிடியாணை மனு தொடர்பில் பிரதான நீதிமான சங்க எஸ் போதர்கம இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். வீதிகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவ தொடர்பில் கைது செய்வதற்காக பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் வீரவன்சன் நேற்று காலை கொழும்பு பிரதான நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார். அதன் போது பிரதிவாத வீரவன்சன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மஞ்சுள பத்ராஜன் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்து தனது கட்சிக்காரரின் வாகனத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே அவரால் குறித்த நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாமல் போனதாக தெரிவித்திருக்கிறார். கமி அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடி ஆணையை திரும்ப பெறுமாறும் சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். எவ்வாறாயினும் இந்த கோரிக்கையை இன்றைய தினம் சீராய்வு மனு ஒன்றினூடாக மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நீதிவான் தெரிவித்திருக்கிறார். 2016 ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்பாக அதன் ஆணையாளர் இளவரசர் சயீத் அல் ஹுசைன் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் அமைச்சர் வீரவன்ச ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். கொழும்பு துமுலை சந்திப்பகுதியில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தை சுற்றியுள்ள வீதிகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பிலேயே விமல் வீரவன்ச சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க முக்கியமான செய்தியாக அமையப்பெறுகிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு முக்கியமான செய்தி வாறு வழியாக இருக்கிறதே. இரு பெண்களை கடத்தி சென்று கொலை செய்த குற்றச்சாட்டு கடற்படையின் முன்னாள் இரண்டு வீராங்கனைகளுக்கும் விளக்கமறியல் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. பாலையூற்று பிரதேசத்திலிருந்து கடத்தி வரப்பட்டு திருகோணமலை கடற்படை தளத்தின் கன்சைட் முகாமில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட இரு பெண்களின் கொலை தொடர்பில் நேற்று முன்தினம் கொழும்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் இருவரும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் இருவரும் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இவ்வாறு விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டது. மேலும் இவருவருக்குமான அடையாள அணிவகுப்பை அக்டோபர் 5 நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இந்த செய்தியும் மிக முக்கியமான ஒரு தகவலாக அமையப்பெறுகிறது. எனவே கன்சைட் முகாம் என்பது மிக பிரசித்தமான ஒன்று என்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற கடத்தல் சம்பவங்களின் பிரதானமான ஒரு இடமாக இந்த கன்சைட் முகாம் இருந்தது. ஏற்கனவே அந்த கொழும்பிலிருந்து ஒரு சில இளைஞர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் பல சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது. எனவே இது குறித்த விவகாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இது தொடர்பான விசாரணைகளின் பொழுது கன்சைட் முகாம் குறித்த தகவல்கள் இவ்வாறு வெளிப்பட்டிருப்பதும் அவதானிக்கத்தக்க ஒரு முக்கியமான விடயம். அந்த வகையில் தான் இரண்டு பெண்களை கடத்திச் சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் கடற்படையின் முன்னாள் இரண்டு வீராங்கனைகளுக்கும் இப்போது விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இவருவருக்குமான அடையாள அணிவகுப்பை அக்டோபர் 5 நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நேற்று முன்னாள் கடற்படை வீராங்கனைகளான சந்தமாலி மற்றும் காவூஸ் என அழைக்கப்படும் இருவரும் நீதிவான் நீதிமன்ற நீதிபதி எம் எஸ் எம் சம்சதியின் முன் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். 2008 மே மாதம் 13 திருகோணமலை பாலையூற்று பிரதேசத்தைச் சேர்ந்த தேன்மொழி சசிகுமார் மற்றும் மேரி டெலிசியா ஆகிய இரு பெண்கள் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் கன்சைட் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டார்கள். அதனையடுத்து இரு பெண்களும் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பிலேயே கடற்படை முன்னாள் வீராங்கனைகள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் இருவரும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நேற்று திருகோணமலைக்கு அழைத்து விடப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவல். இதனிடம் இப்போது நாங்கள் பிரதானமான செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இன்றைய தினம் தமிழ் நாளிடுகளில் முக்கிய விவகாரமாக இடம்பிடித்திருக்கிற தகவலாக அனுஜனுடைய விடுதலை குறித்தான செய்திகள். ஜனாதிபதியை நேற்றைய தினம் சகோதரர் அனுஜனுடைய பெற்றோர் சந்தித்திருக்கிறார்கள். இதன்போது ஜனாதிபதியிடம் பேசப்பட்ட விடயங்கள் என்ன, அதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயங்கள் என்ன என்பதை பற்றி இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் ஜனாதிபதியுடன் அனுஜனின் பெற்றோர் சந்திப்பு, சட்டம், ராஜேந்திரம் என இருமுனைகளில் நடவடிக்கை, தேவை ஏற்படும் அனைத்து கட்சி குழுவை சவுதிக்கு அனுப்புவதாக ஜனாதிபதி உறுதிமொழி அளித்திருக்கிறார் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இந்த பிரதானமான தகவல் பற்றி இப்போது நாங்கள் கவனத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனுஜனுக்கு பொதுமன்னிப்பை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்காக சட்ட ரீதியாகவும் ராஜதந்திர மட்டத்திலும் தலையீடு செய்வதற்காகவும் ஜனாதிபதி அனுர்குமார் சனாய்க்கு அனுஜனின் பெற்றோரிடத்தில் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி அனுர்குமார் சனாய்க்கும் சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனுஜனின் தாயாரான சிவராசா யோகலட்சுமி, தந்தையான தம்பிராசா சிவராஜா, சகோதரனான சிவராசா கம்சிகன் ஆகியோருடன் குடும்ப உறுப்பினர் ஒருவரும் சிவில் செயற்பாட்டாளரான ராஜ்குமார் ரஜீவ்காந்த் உள்ளிட்டவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று ஜனாபி செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் வெளிநாட்டாளர்கள், வெளிநாட்டு உழைப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத், பிரதி சபாநாயகர் சாரி ஆகியோரும் பங்கேற்றிருந்தார்கள். இதன்போது அனுஜனின் குடும்பத்தவர்கள் ஜனாதிபதி அனுர்குமார் இடத்தில்
தனது மகனை மீட்டுத் தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அத்துடன் தமது மகன் அந்நாட்டு சட்டத்தை மீறி தவறளித்து விட்டார், அதனை மனிதாபிமானத்துடன் அணுக வேண்டும் என்பதுவே இவர்களுடைய கோரிக்கை. எனவே மனிதாபிமானத்துடன் அணுகி பொதுமன்னிப்பு அளித்தவரை மீண்டும் தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்குமாறும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குடும்பவர்களின் நிலைமைகளையும் கண்ணீர் கோரிக்கையும் ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி ரகுமார் சாநாயக்க, இலங்கை அரசாங்கம் ராஜேந்திர ரீதியிலும் சட்ட ரீதியிலும் அனோஜனன் விடுதலைக்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறியிருக்கிறார். அத்துடன் இலங்கை பிரஜான அனோஜனின் விடுதலைக்காக அரசாங்கம் என்ற வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து குடும்ப உறுப்பினர்கள் ஜனாவை சிலைத்திருந்து வெளியேறி தமது சொந்த பிரதேசமான நட்புட்டிமனை நோக்கி பயணமாக இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அனோஜனின் சகோதரர் கம்சிகன் கூறுகையில், எனது சகோதரின் விடுதலைக்காக பலரும் நடவடிக்கைகளை எடுப்பதாகவே கூறுகிறார்கள். இதுவரையில் எமக்கு உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படாத நிலையில் தான் நாங்கள் கொழும்புக்கு வந்து ஜனாதிபதியையும் வெளிவிவகார அமைச்சரையும் ஏனைய தலைவர்களையும் சந்திப்பதற்கு தீர்மானித்திருந்தோம். அந்த வகையில் ஜனாதிபதியுடனான சந்திப்பை நடத்திய போது வெளிவிவகார அமைச்சரும் வருகை தந்திருந்தார். அவர்கள் சகோதரின் விடுதலைக்காக அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளதாக கூறியிருக்கிறார். எம்மை பொறுத்தவரையில் அண்ணாவின் விடுதலைதான் முக்கியமானது. அவர் மீண்டும் எம்முடன் இணைய வேண்டும். நாங்கள் இரவு பகலாக அவருடைய விடுதலைக்காக அனைத்து வழிகளையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாட்டின் தலைவரான ஜனாவை நேரில் சந்தித்து எமது கோரிக்கையை முன்வைத்ததில் சற்றே நிம்மதியாக உள்ளது. அவருடைய கூற்றுக்கள் நம்பிக்கை அளித்திருக்கிற அந்த நம்பிக்கையுடன் தான் எமது வீட்டுக்கு செல்கிறோம். மீண்டும் எமது சகோதரன் விடுதலைக்காக அனைவரும் திறந்து குரல் கொடுக்க வேண்டும். அத்தகைய அனைவருக்காகவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் என்று குறிப்பிடுகிறார். இதேவேளை இதுகுறித்து ஜனாவதி செலகம் விடுத்துள்ள அறிக்கையிலும் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜ் அனோஜன் என்ற இலங்கை இளைஞரின் பெற்றோர் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் சாநாயக்கவை சந்தித்திருக்கிறார்கள். சிவராஜ் அனோஜனின் நிலைமை தொடர்பில் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்த அவரின் பெற்றோர் உடனடியாக தலையிட்டு தமது மகனின் உயிரை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கையை கவனமுடன் செய்யமடுத்த ஜனாதிபதி அனுர்குமார் சாநாயக்க, சிவராஜ் அனோஜனுக்கு பொதுமன்னிப்பு பெற்றுக்கொள்ள அரசாங்கம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், அதற்காக சட்ட ரீதியாகவும் ராஜேந்திர மட்டத்திலும் தலையீடு செய்வதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக சவுதி அரசிடம் இது தொடர்பில் பொதுமன்னிப்பு வழங்குமாறு ராஜேந்திர மட்டத்தில் எழுத்து மூல கோரிக்கை விடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சிவராஜ் அனோஜன் தொடர்பான சம்பவம் குறித்து சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக தொடர்ச்சியாக அவதானம் செலுத்தி வருவதோடு சவுதி அதிகாரிகளுடன் ராஜேந்திர வழிகள் ஊடாக அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்தகிரத் இதன் போது தெரிவித்திருக்கிறார். சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதியமைச்சர் முனிர் புலாஃபர் மற்றும் சிவராசா அனோஜனின் குடும்ப உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். இதேவேளை கொழும்புக்கு வருகிறதில் அனோஜனின் பெற்றோர் சகோதரர் உட்பட 30 வரையிலான குடும்ப உறுப்பினர்கள் ஜனாதிபதி எதிர்க்கட்சி தலைவர் செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாக தகவல் அமைகிறது. இதிலும் பிரதானமாக எனது மகன் அனுஜனுக்கு உயிர் பிச்சை அழியுங்கள், சவுதி அரேபிய தூதரத்துக்கு முன்பாக தாயார் கண்ணீர் கோரிக்கை என்பதான ஒரு தகவலும் இணைந்து தெரிவியாக இருக்கிறதே. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள எனது மகன் அனுஜனுக்கு உயிர் பிச்சை அழியுங்கள், அவரை விடுவித்து எம்முடன் இணைத்து விடுங்கள் என்று அவரது தாயாரான சிவராசா யோகலட்குமி அவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். மனதிலே விதிக்கப்பட்டுள்ள சிவராஜ் அனோஜனின் தாயார் மற்றும் சகோதரர் உள்ளிட்ட குடும்ப உறவினர்களும் சிவில் செயற்பாளர் ராஜ்குமார் ராஜ்காந்த் உள்ளிட்டவர்களும் நேற்றைய தினம் கொழும்பிலுள்ள சவுதி அரேபிய தூதரகத்துக்கு தூதுவரை சந்திப்பதற்காக வருகின்றிருந்தார்கள். குறித்த தரப்பினரால் சவுதி தூதுவரை சந்திப்பதற்கான முன் அனுமதி பெறப்பட்டிருக்காத நிலையில் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை. அத்துடன் கோரிக்கை கடிதம் ஒன்றை தூதரக அதிகாரத்திலாவது கையளிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவையும் வெற்றி பெற்றிருக்கவில்லை. இந்நிலையில் சவுதி தூதரகத்தின் பாதுகாப்பு கருதி சவுதி அரேபிய தூதரகத்துக்கு முன்னால் போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அனுஜரின் தாயாரான சிவராச யோகலட்சுமி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபிய தூதரகத்தையும் சவுதி அரேபிய சட்டத்தையும் நான் மதிக்கிறேன், அந்த மதிப்புடன் தான் இங்கு வந்திருக்கிறேன். எனது மகனை மீட்டுத் தாருங்கள், நான் கையேந்து உயிர் பிச்சை கேட்கிறேன். எனது மகன் செய்த தவறை மன்னித்து அவரை மீட்டு தாருங்கள், அவரை எங்களுடன் இணைத்து விடுங்கள். இந்த அரசாங்கமும் முழு நாடும் கைகோர்த்து அனைவரும் ஒன்றிணைந்து எனது மகனின் தவறை மன்னித்து அவரை மீட்டுத் தர வேண்டும். என்னால் தற்போதைய நிலைமையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு தாயாக எனது மகனை மீண்டும் பார்க்க வேண்டும் என்பதே எனது ஒரே எதிர்பார்ப்பாக உள்ளது. எனது மகனை மீண்டும் என்னிடம் ஒப்படைக்குமாறு சவுதி அரசாங்கத்திடம் இலங்கை அரசாங்கத்திடம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். இதேவேளை இங்கு சிவில் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்கான் மேலும் கூறும்போது, சிவராசா அனோஜனின் குடும்பத்தினருடன் இங்கு வந்துள்ளோம். சவுதி அரேபிய தூதரகத்துக்கு வந்து போராட்டம் நடத்துவதற்காக நாங்கள் வரவில்லை. அனோஜனின் விடுதலை தொடர்பில் கோரிக்கை விடுக்கும் கடிதத்தை தூதரகத்திடம் கையளிப்பதற்காகவும் இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் போராட்டம் செய்ய வரவில்லை. அனோஜனை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும். அவர் மீண்டும் தனது குடும்பத்தினருடன் இணையும் வகையில் அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாக இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனம் இதனோடு இணைந்து மேலும் சில செய்திகள் தரப்பட்டிருக்கவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றொரு செய்தி குறித்தும் பார்க்கலாம். மனோஜனின் விடுதலைக்கு ஐநாவிடம் மகஜர் இந்து மாமன்றம் கையளிப்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. எனவே சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜ் மனோஜனின் விடுதலை தொடர்பாக இலங்கை இந்து மாமன்றத்தின் பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதுவிட பிரதியை நேற்று சந்தித்து மனோஜனின் விடுதலையை கோரும் மகஜனுடனே இவ்வாறு கையளித்திருக்கிறார்கள். எனவே இந்து மாமன்றத்தின் தலைவர் திருமதி ஆனா கைலாச பிள்ளை, செயலாளநாயகம் வே கந்தசாமி, சிறப்பு உறுப்பினர் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் ஆகியோர் நேற்று ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான வதுவிட பிரதியை சந்தித்து கலந்துரையாடிய போது இந்த மகஜர் இவ்வாறு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலாக இலங்கை இந்து மாமன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்படுவதாவது, இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடம் பெற்றுக்கொண்ட மனுக்கள் சகிதம் எப்போதும் தமது தலைமை காரியத்திலும் தாம் தொடர்பில் இருப்பதாகவும், மனோஜன் விடுதலைக்கு உதவல்ல சாதகமான ஒரு ஆவணங்களையும் தங்களிடம் சமர்ப்பிக்க முடியும் என்றும் வதுவிட பிரதிநிதி இந்து மாமன்ற நிர்வாகத்திடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் சிவராஜ் விடயத்தினை கருணை மனிதா மாநாடுப்படையில் பரிசீலித்து அவருக்கு மன்னிப்பு வழங்குவதை தொடர்பாக பரிசீலிக்குமாறு சவுதி அரேபிய இளவரசரிடம் கோரிக்கை முன்வைப்பதற்காக இலங்கையில் உள்ள சவுதி அரேபிய தூதரை சந்திப்பதற்கான முன்னியமனம் ஒன்றினை கோரிய இலங்கை இந்து மாமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை கடிதம் ஒன்றினையும் இவ்வாறு அனுப்பியிருக்கிறது என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு முக்கிய செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இதனோடு இணைந்த தகவல், அனுஜனின் பெற்றோரை கொழும்பில் சந்தித்த சஜித் விடுதலைக்கு உதவவும் உறுதி என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. சவுதி அரேபியாவில் மரணத்தை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜ் அனுஜனின் விடுதலைக்காக இலங்கையிலுள்ள சவுதி அரேபிய தூதர் மற்றும் வெளிநாட்டு அமைச்சர் செயலாளர் ஆகியோருடன் தொலைபேசியில் கலந்துரையாடி இருக்கிறேன். அவரது விடுதலைக்காக செய்ய முடியும் என அதிகபட்ச தலையீடுகளை கட்சி, இனம், மதம், சாதி, வீதமின்றி செய்வேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். உவாவெல்லச பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்றுள்ள சிவராஜ் அனோஜன் பேஸ்புக் ஊடாக செய்த தவறான கருத்து பரிமாற்றம் காரணமாக பல சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறார். அவரது விடுதலைக்காக எடுக்கக்கூடிய உச்சகட்ட நடவடிக்கைகளை எடுப்போம். எந்த தரப்பிலிருந்தாவது சிவராஜ் அனோஜனின் உயிரை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவருக்கு விடுதலை கிடைக்கும் வரை பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இதற்காக குரல் கொடுப்பேன் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கிறார். சிவராஜ் அனோஜனுக்கு ஏற்பட்ட இந்த தவறுக்காக வழங்கப்பட்டுள்ள தண்டனைக்கு நிவாரணம் வழங்கி முழுமையான விடுதலையை பெற்றுக் கொடுக்குமாறு சவுதி அரேபியாவின் மன்னரிடம் கனிவாகவும் கௌரவமாகவும் கேட்டுக் கொள்கிறேன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிடுகிறார். எதிர்க்கட்சித் தலைவரை சந்திப்பதற்காக அனுஜனின் பெற்றோர் நேற்று காலை கொழும்புக்கு வருந்து எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்திருந்தார்கள். இவருடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலுக்கு மத்தியில் இலங்கைக்கான சவுதி அரேபியாவின் தூதுவரையும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சிவராஜ் அனுஜனின் விடுதலை தொடர்பான விடுவிவரங்களை கேட்டறிந்தார். மேலும் சவுதி சிறையில் இருக்கும் சிவராஜ் அனோஜனுடன் எதிர்க்கட்சித் தலைவர் தொலைபேசி வழியாக பேசி அவருடன் விடயங்களை கட்டணிந்த பின்னர் எமது நாட்டு வெளிநாட்டு அவர்கள் அமைச்சர் செயலாளருக்கும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அனோஜனின் விடுதலைக்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். சாதி மத பேதமின்றி சிவராஜ் அனோஜனின் விடுதலைக்காக செய்யக்கூடிய உச்சபட்ச அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் என இங்கே பெற்றோருடனான சந்திப்பில் சஜித் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சந்திப்பில் சிவராஜ் அனோஜனின் தந்தையாரான தம்பிராச சிவராசா, தாயாரான ராசமாணிக்கம் யோகலட்சுமி மற்றும் சகோதரர் சிவராசா ஹம்சிதன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. இதே நேரம் சில தினங்களுக்கு முன்பு இடம்பெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அனுஜனின் விடுதலைக்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினருமான இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரிஷாட் பதீதீன் கூறியிருந்தார். இந்த நிலையில் சவுதி மன்னரிடம் மனு சமர்ப்பிக்க எம்பிக்களிடம் கையொப்பங்கள், ரிஷாட் பதீதீன் எம்பி நடவடிக்கை என்பதாக இந்த தகவல் இவ்வாறு இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாக இருக்கிறது. எனவே சவுதி அரேபியாவில் தண்டனை அனுபவித்து வரும் சிவராஜ் வழக்கை கருணை அடிப்படையில் பரிசீலித்து அவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு சவுதி அரேபிய மன்னர் சல்மான் இப்னு அப்துல் அசீஸ் அல் சௌத்திடம் கோரிக்கை விடுக்கும் வகையில் மனு ஒன்றை சமர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதீதீன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அனுஜனின் விடுதலையை வலியுறுத்திய மனுவில் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களை சேகரிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இலங்கை ஜமியத் உலமா சபை, தேசிய சூரா சபை மற்றும் இலங்கை முஸ்லிம்கள் ஊடாக முஸ்லிம் ஊடக மன்றம் ஆகிய அமைப்புகளுக்கும் கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சிவராஜ் அனுஜனின் வழக்கில் தங்களது ஆதரவை வழங்குவதோடு இலங்கையிலுள்ள சவுதி அரேபிய தூதரகம் ஊடாக சவுதி அரேபிய மன்னரிடம் மரியாதையுடன் வேண்டுகோள் விடுத்து அனுஜனின் வழக்கை கருணையுடனும் பரிசீலிக்குமாறு குறித்த அமைப்புகளிடம் கூறப்பட்டிருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் சிவராஜ் அனுஜனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாக சாத்தியமான அனைத்து வழிகளிலும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என நம்புகிறோம் என்று அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது பிரதானமான விடயம். எனவே மனிதர்கள் என்ற வகையில் மத ரீதியான விவகாரங்களில் உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை வெளியிடுவது இயல்பாக இடம்பெறுகிறது. அது பல்வேறு வழிகளிலும் பல சந்தர்ப்பங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இப்பொழுது சகோதரர் அனுஜனன் அவர்களுடைய விடுதலை குறித்தான விவகாரம் அனைத்து பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்பினையும் தோற்றுவித்திருக்கிறது. அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதான கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. எனவே இது தொடர்பான நடவடிக்கைகள் அனைத்து மட்டத்திலும் எடுக்கப்பட்டு வரும் ஒரு சூழ்நிலையில் அவருடைய விடுதலை குறித்தான விவகாரத்தில் ஒரு தரப்பினரும் தங்களால் முடிந்த முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள்
அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. சிறைச்சாலை நெரிசல் குறைப்பு உட்பட பல விடயங்கள் ஆராய்வு பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு கவனம் என்பதான தகவலை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. சிறைச்சாலைகள் நிலவும் கடுமையான நெரிசலை குறைப்பதற்காக விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ள சந்தேகநபர்கள் என்ற சாண பகுப்பாய்வு அறிக்கைகளை விரைவாக பெற்றுக் கொடுத்தல், சிறு போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்படும் நபர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்பி வைத்தல் உள்ளிட்ட மற்றும் தொலைதூர தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை விரைவாக செயல்படுத்துவதன் அவசியம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆளுகை நீதிமன்றம் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க தலைமையில் கடந்த 11 பாராளுமன்றத்தில் கூடிய போதே சிறைச்சாலை கட்டமைப்பில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன. சிறைச்சாலை நிலவும் அதிகளவிலான நெரிசலுக்கு தண்டனை பெற்ற கைதிகளை விட விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் எண்ணிக்கை பெருமளவில் செல்வாக்கு செலுத்துவதாக இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. குறிப்பாக போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களின் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் தாமதமாவதன் காரணமாக அவர்களுக்கு பிணை பெற முடியாமல் நீண்ட காலம் விளக்கமறியல் இருக்க வேண்டிய ஏற்படுவதாகவும் இங்கு வெளிப்பட்டது. அத்துடன் சில சந்தேக நபர்கள் 18 முதல் 2 வரையிலான காலப்பகுதியில் ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் இன்றி விளக்கமறியல் உள்ளதாக இங்கு வரைந்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அத்துடன் குறைந்தளவு போதைப் பொருளுடன் கைது செய்யப்படும் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான நபர்களை நேரடியாக சிறையில் அடைப்பதற்கு பதிலாக மருத்துவ பரிசோதனையின் பின்னர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பக்கூடிய வகையில் சட்டத்திருத்தங்களை மேற்கொள்வதன் அவசியமும் கலந்துரையாடப்பட்டது. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் கீழ் உள்ள புனர்வாழ்வு நிலையங்கள் மற்றும் பயிற்சி வசதிகளை விரிவுபடுத்தியதன் அவசியத்தையும் குழு வலியுறுத்தியிருக்கிறது. 4 குறைந்த தண்டனை பெற்ற கைதிகள் மற்றும் அபராத பணத்தை செலுத்த முடியாமல் உள்ள சிறு குற்றவாளிகளின் சேவை அல்லது பணி முகாம்களுக்கு அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. சிறு குற்றங்கள் தொடர்பில் பிணை பணத்தையும் மீள செலுத்த முடியாமல் உள்ள நபர்களின் வழக்குகளையும் விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களை பொருத்தமான பணி முகாம்களுக்கு அனுப்புவதன் மூலம் சிறைச்சாலை நெரிசலை குறைக்க முடியும் என வருகின்ற அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கைதிகளை நீதிமன்றங்களுக்கு நேரில் அழைத்துச் செல்வதற்கு பதிலாக தொலைதூர தொழில்நுட்பம் மற்றும் காணொலி இணைப்புகள் ஊடாக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக தொடர்படுத்துவதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. தினசரி கைதிகளை நீதிமன்றத்தில் அழைத்துச் செல்லும்போது பெருமளவிலான சிறைச்சாலை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட வேண்டியுள்ளதால் இந்த முறையை செயல்படுத்துவதன் மூலம் உத்தியோக பற்றாக்குறை மற்றும் பாதுகாப்பு அபாயத்தை குறைத்துக் கொள்ள முடியும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக தேவையான சட்டத்திருத்தங்களை விரைவுபடுத்துவதன் அவசியமும் கலந்துரையாடப்பட்டது. முதியவர்கள் பூரண இயலாமையுடைய மற்றும் நீண்டகால மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் கைதிகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் மருத்துவக்குழுவின் பரிந்துரைகளின் பேரில் நிலவும் சட்ட நடைமுறைகளுக்கு அமையாக அவர்களை விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பரிசீலிப்பதன் அவசியமும் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டது. 5 சிறுவர்களுடன் சிறையில் உள்ள தாய்மார்களின் வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக விசேட நீதிமன்ற நடைமுறை ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கான யோசனை ஒன்றும் இங்கு முன்வைக்கப்பட்டது. அந்த தாய்மார்களில் கைதிகள் மற்றும் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள சந்தேகநபர்கள் ஆகிய இரு பிரிவினரும் உள்ளடக்கப்பட்டுள்ளதோடு சிறு பிள்ளைகள் சிறைச்சாலை சூழலில் நீண்ட காலம் கழிப்பதையும் அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் வழக்குகளை விரைவாக விசாரணை செய்து தண்டனை விதிப்பது அல்லது விடுவிக்கும் நடைமுறை ஒன்று அவசியம் என வருகின்ற அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சிறைச்சாலை அமைப்பின் சிறைச்சாலை அமைப்பினுடைய உட்கட்ட வசதிகள் குறித்தும் குழுவில் கவனம் செலுத்தப்பட்டதோடு சிறைச்சாலைகளின் பழமையான மற்றும் பாழடைந்த கட்டிடங்களை விரைவாக புனர்மித்து பயன்பாட்டுக்கு எடுப்பதன் அவசியமும் கலந்துரையாடப்பட்டதே. மில்லேவ ஹொரண புதிய சிறைச்சாலை வளாகத்தை நிர்மாணித்தல், சிறைச்சாலை வசதிகளை விரைவுபடுத்துதல் மற்றும் நிலவும் சிறைச்சாலையின் கொள்ளளவை அதிகபட்சமாக பயன்படுத்துவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதே. அத்துடன் கடுமையான நெரிசல் நிலவும் சிறைச்சாலையில் உள்ள தடுப்பு காவலர்களை ஒப்பீட்டளவில் நெரிசல் குறைவான சிறைச்சாலைகளுக்கு மாற்றுவதற்கான சாத்தியக்கூறல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. சிறைச்சாலை அதிகாரிகளின் பற்றாக்குறை தொடர்பிலும் குழுவின் கவனம் செலுத்தப்பட்டதோடு நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக அழைத்துச் செல்லும்போது மற்றும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள தடுப்பு காவலர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் போது பெருமளவிலான அதிகாரிகளை ஈடுபடுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதையும் உத்தியோகத்தர பற்றாக்குறையை மேலும் தீவிரப்படுத்துவதாக வெளிப்படுத்தப்பட்டது. அதற்கமைய தொலைதூர நீதிமன்ற நடைமுறையை செயற்படுத்துவதுடன் வைத்தியசாலைகளில் தடுப்பு காவலர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள விசேட வார்டுகளை மீண்டும் பயன்படுத்துவதன் அவசியமும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. வெளிப்புற பாதுகாப்புக்காக தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் போலீஸ் மருத்துவ படையினர் உதவியை பெற்றுக் கொள்வதில் சிறைச்சாலை அதிகாரிகளின் பதவி உயர்வு மற்றும் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட தொழிற்சங்க பிரச்சனைகளை தீர்ப்பது மற்றும் அவர்களுக்கு ஏற்படும் உயர் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் குழுவில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதோடு சமூகத்துக்கு திரும்ப நபர்கள் மீண்டும் குற்றங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்காக சமுதாயம் சார் திருத்தம் மற்றும் தொடர் கண்காணிப்பு நடைமுறைகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இந்த குழு இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சிறைச்சாலை விவகாரத்தில் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் கடந்த காலங்களில் இடம்பெற்று போன சிறைச்சாலை வன்முறைகள் கலவரங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே பலரும் வழக்குகளில் தேங்கியிருப்பதன் காரணமாக தொடர்ந்தும் சிறைச்சாலையில் இருப்பதும் அவர்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தி அதன் மூலமாக பல்வேறு சிக்கல்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் அவதானித்திருந்தோம். இந்த நிலையில் இப்போது சிறைச்சாலை நெரிசல் குறைப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வைக்குழு கவனம் செலுத்தி இருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக
அமையப்பெறுகிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தேர்தல் குறித்த பாராளுமன்ற குழுவில் இனி பங்கேற்க மாட்டோம். மனு சாணக்கியன் காரியப்பர் மத்தும விஜயதேகரத்துக்கு அறிவிப்பு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. மாகாணசபை தேர்தல் முறைமை குறித்து ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழுவில் இனி பங்கேற்கப் போவதில்லை என்று குழுவின் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் செயற்குழுவின் தலைவரான அமைச்சர் விஜயதேகரத்திடம் அறிவிக்கவிருக்கிறார்கள். பாராளுமன்ற அமர்வு இன்று செவ்வாய்க்கிழமை கூட உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களான மனோ கணேசன், சாணக்கியன், ராசமாணிக்கம் உள்ளிட்டோர் இந்த அறிவிப்பை விடுக்க இருப்பதாக இந்த தகவலில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. அதேநேரம் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தேர்தல் குறித்த கூட்டத்தில் நாங்கள் தொடர்ந்தும் பங்கேற்றிருந்தாலும் கூட இதில் முன்னேற்றங்கள் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு அவர்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே மனு கணேசன் எம்பியாக இருக்கலாம், ராசமாணிக்கம் எம்பியாக இருக்கலாம். அதே சந்தர்ப்பத்தில் நிசாம் காரியப்பர் மற்றும் ரஞ்சித் மதுபண்டார் ஆகியோர் இந்த தீர்மானத்தை உத்தியபூர்வமாக அறிவிக்கவிருக்கிறார்கள். மாநிலசபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தலாம் என்று ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட செயற்குழுவின் செயற்பாட்டு காலம் 2026 டிசம்பர் 17 வரை நீட்டிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குழுவின் உறுப்பினர்களான சாணக்கியன், ராசமாணிக்கம், நிசாம் காரியப்பர், மனு கணேசன் மற்றும் ரஞ்சித் மதுபண்டார் ஆகியோர் குழுவில் இருந்து விலக தீர்மானித்திருக்கிறது. குறித்து குழுவின் உறுப்பினரான இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரான சாணக்கியன் ராசமாணிக்கம் குறிப்பிடுகையில், மாநிலசபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கும் தேர்தல் விரிவாக நடத்துவதற்குமான குழு முன்னேற்றகரமான எந்த தீர்மானங்களையும் எடுக்கவில்லை. காலத்தில் திரைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகின்றன. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவதற்காக சட்டமாதிபுரத்தினைக்களம் தேர்தல் ஆணைக்குழு முன்வைத்த யோசனைகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை. காலத்தை நீட்டித்து தேர்தலை தொடர்ந்து பிற்போடும் நகர்வுகளையும் முன்னெடுக்கிறது. ஆகவே இதில் பங்கு பெற்றுவதில் பயனில்லை என்பதால் குழுவில் இருந்து விலக தீர்மானித்திருக்கிறோம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக அமைந்திருக்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. முஸ்லிம் காங்கிரசின் பட்டியல் எம்பியாக ஹபீப் ரிஃபான் நியமனம் என்பதான தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. சகோதரருக்கு எங்களது வாழ்த்துக்கள். எனவே பாராளுமன்றத்தில் வெற்றிடமாக உள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஒரு வருட காலத்துக்கு சிறதனை ஹபீப் ரிஃபான் நியமிக்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக சேனநாயகம் இதனை அறிவித்திருக்கிறார். ஹபீப் ரிஃபான் ஒட்டமாவடியைச் சேர்ந்தவர் என்பதை குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிலிருந்து அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற ஒரு செயற்பாட்டாளராக அவர் இருந்து வந்தார். எனவே மக்களுடைய ஆதரவும் ஓரளவுக்கு அவருக்கு இருந்து வந்தது. இந்த நிலையில் தேசிய பட்டியலூடாக கிடைக்கப்பட்டிருக்கிற நியமன எம்பி பதவியில் ஒரு வருடத்துக்கு ஒருவரின் அடிப்படையில் முஸ்லிம் காங்கிரஸ் பகிர்ந்து கொடுக்கிறது. இப்போது அந்த வாய்ப்பு ஹபீப் ரிஃபான் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமைகிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். சீரற்ற காலநிலை பல பகுதிகளிலும் நிலவுகிற நிலையில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் குறித்தான தகவல்கள் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாக இருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் கவனத்தை செலுத்த இருக்கிறோம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சீரற்ற காலநிலை குறித்தான பல்வேறு தகவல்கள் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாகி இருக்கின்ற அந்த வகையில் மழையுடன் கூடிய காலநிலை மேலும் நெடுக்க நிலைமை ஐந்து தொழில் பிரதேசாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தொடர்ந்து வருகிறது. இதே நேரத்தில் பிரதானமாக 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 1216 பேர் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த தகவல்கள் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாகி இருப்பதை அவதானிக்கலாம். இது தொடர்பான விரிவான தகவல்கள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது இந்த மழை வீழ்ச்சியின் தாக்கம் இவ்வாறு இருக்கிறது, எனவே இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது பற்றி கவனத்தை செலுத்தும் போது நாட்டுக்கு வடகிழக்காக அந்தமான் பகுதிக்கு அருகில் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த நிலைமை அடுத்த 24 மணி நேரங்களில் தாழ்முகமாக தொடர்ந்து வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல் வெயில் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இப்பகுதி நோக்கி காற்று வீசுவதன் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் நிலவும் மழையுடனான வானிலையால் 9 மாவட்டங்களில் உள்ள 57 பிரதேசியாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு ஏற்படுவதற்காக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்திருக்கிறது. கொழும்பு, கம்பா, களுத்துறை, நூரலியா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட பிரதேசிய பிரிவுகளுக்கு இவ்வாறு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மேற்கு சபரகம்போ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்மாந்தூர்

அண்மை தாழ்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த காரணமாக எதிர்வரும் சில நாட்களில் குறித்த கடற்பரப்பில் கடல் கொந்தளிப்பாகவும் பலத்த காற்றுடனும் காணப்படக்கூடிய அபாயம் நிலவுகிறது. அப்பகுதியில் கடற்றொழில் ஈடுபடும் அனைத்து பல நாள் மீன்பிடி படைகளையும் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றி பாதுகாப்பான பிரதேசங்களில் எடுத்துச் செல்லுமாறு கடற்றொழில் மற்றும் நீரில் வளங்கள் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கிறது. குறித்த குறைந்த காற்றழுத்த பிரதேசம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அண்மைய வானிலை அறிவித்தின் அடிப்படையில் நாட்டின் கிழக்கு பகுதியில் குறிப்பாக அந்தமான் தீவுகளை அண்மித்து ஆழ்கடல் பகுதியில் இந்த நிலைமை உருவாகியுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரல் வளங்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத் தெரிவித்திருக்கிறார். ஏற்பட்டுள்ள வானிலைமை தொடர்பில் நேற்று கடற்றொழில் மற்றும் நீரல் வளங்கள் திணைக்களத்தில் நடத்தப்பட்ட ஊடகால் சந்திப்பில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத் இந்த விடயத்தை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குறைந்த காற்றழுத்த பிரதேசம் படிப்படியாக வலுவடைந்து இந்தியாவை நோக்கி நகர்ந்து இந்திய தரைப்பரப்பை அடையும் நிலை காணப்படுகிறது. இதன் தாக்கம் முழுமையாக தனிவடையும் மேலும் சில நாட்கள் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து அந்தமான் தீவுகளை அண்மித்த கடற்பரப்பில் கடற்றொழில் ஈடுபடும் பல நாள் மீன்பிடி படைகளின் உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு குறித்த பிரதேசத்திலிருந்து உடனடியாக வெளியேறி கரையை நோக்கியோ அல்லது வேறு பாதுகாப்பான பிரதேசங்களுக்கோ செல்லுமாறு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. மேலும் இவர்கள் குறைந்த காற்றழுத்த பிரதேசத்திலிருந்து விரைவாக விலகிச் செல்வதற்காக இலங்கையை நோக்கி தெற்கு திசையில் பயணிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றன. எனினும் குறித்த பிரதேசத்தில் இன்னும் சில பல நாள் மீன்பிடி படகுகள் கடற்றொழில் ஈடுபட்டு வருவது அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு தொடர்ந்தும் கடற்றொழில் ஈடுபடுவதன் மூலம் எதிர்வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய கொந்தளிப்பான கடல்நிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக படகுகளுக்கும் அதில் உள்ள பணியாளர்களுக்கும் ஆபத்து ஏற்படக்கூடும். இதனிடையே குறைந்த காற்றழுத்த பிரதேசத்தின் தாக்கம் நாட்டை சுழவுள்ள என கடற்பரப்புகளிலும் உணரப்படக்கூடிய வாய்ப்புள்ளதால் சிறிய அளவிலான கடற்றொழில் ஈடுபடும் மீனவர்கள் அந்தந்த நாளில் நிலவும் கடல் நிலைமை மற்றும் காற்றின் வேகத்தை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார் என்பதை இங்கே குறிப்பிட்டுக் கூற வேண்டிய விடயம். இதனிடம் அந்தமான் கடற்படமிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் ஆழ்கடல் மீன்பிடி படகுகளுக்கு கடற்கொழில் திணைக்களம் ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது. அந்தமான் தீவுகளை அண்மித்து ஆழ்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் காரணமாக எதிர்வரும் சில நாட்களில் குறித்த கடற்பரப்பில் கடல் கொந்தளிப்பாகவும் பலத்த காற்றுடனும் காணப்படக்கூடிய அபாயம் நிலவுவதால் அப்பகுதியில் கடற்றொழில் ஈடுபடும் அனைத்து ஆழ்கடல் மீன்பிடி படகுகளும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான பிரதேசங்களுக்கு செல்லுமாறு கடற்கொழில் மற்றும் நீரில் வளங்கள் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கிறது. குறித்த குறைந்த காற்றழுத்தம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அண்மைய வானிலை அறிவித்தின் அடிப்படையில் நாட்டின் கிழக்கு பகுதியில் குறிப்பாக அந்தமான் தீவுகளை அண்மித்த ஆழ்கடல் பகுதியில் இந்த நிலைமை உருவாகியுள்ளதாக கடற்கொழில் மற்றும் நீரல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்தை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த குறைந்த காற்றழுத்தம் படிப்படியாக வலுவடைந்து இந்தியாவை நோக்கி நகர்ந்து இந்திய தரைப்பரப்பை அடையும் நிலை காணப்படுவதாகவும் இதன் தாக்கம் முழுமையாக தனிவடைவதற்கு மேலும் சில நாட்கள் ஆகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஆழ்கடல் மீன்பிடி படகுகளுக்கு கடற்கொழில் திணைக்களம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. எனவே பாதுகாப்பாக செயற்பட வேண்டும் என்பதே இங்கே குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. இதனிடம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம். இன்றைய தினம் அனைத்து நாளிடுகளிலும் வெளியாக இருக்கிற முக்கியமான செய்தி, திவேன பத்திரிகையில் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஈய உதய தக்ஷிண அதிவேகேதி வாகன எக்கொலாக் எக்கட்ட கெட்டி தகத்துந்தனு குட்ட துவால என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. ஜீவித்த ஹானிகோ பரபத்தல துவால நோனே நோனே சியலு மகேன் ஆசனப்பட்டி பிளந்த சிற்றி நிசா என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. நேற்றைய தினம் இது அவதானிக்கத்தக்க ஒரு முக்கியமான நிகழ்வு. திவ்யன பத்திரியுடைய பிரதான தலைப்புச் செய்தி, வாகனங்கள் அதாவது அதிவேக பாதையில் 11 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று நேற்றைய தினம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இருந்த போதிலும் 13 பேர் இந்த விபத்தின் காரணமாக காயமடைந்திருக்கிறார்கள். இந்த 13 பேருக்கும் எந்த விதமான கடுமையான காயங்களோ அல்லது உயிர் ஆபத்துகளோ ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காரணம் என்னவென்றால் இவர்கள் பட்டியணிந்திருந்தார்கள் என்பதாக போலீசார் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஹெல்மெட் அணியுமாறு மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் செல்பவர்களுக்கு கூறப்படுகிறது. இப்பொழுது வாகனங்களில் பயணிப்பவர்களுக்கு வாகனத்தினுடைய சீட் பட்டியினை அணிந்து செல்லுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இவ்வாறு அணிந்து சென்றமையின் காரணமாக பெரிதளவிலான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவதானிக்கலாம். இதன் உண்மை விவகாரங்கள் குறித்து நேற்றைய தினமே போலீசார் இது தொடர்பில் தீவிர சோதனை நடவடிக்கைகளையும் செய்திருந்தார்கள். தூர பிரதேசம் ஒன்றிலிருந்து நேற்றைய தினம் கொழும்புக்கு வரை தந்திருந்த பொழுது இந்த சோதனை நடவடிக்கைகளை அவதானிக்கூடியதாக இருந்தது. நாங்கள் பயணித்த வாகனத்திலும் இது தொடர்பான சோதனை இடம்பெற்றது என்பதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டி வேண்டும். எனவே வாகனங்களில் இனமும் ஆசன பட்டியினை பொருத்தாமல் இருப்பவர்கள் அதனை பொருத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் போலீசார் அதிவேக பாதையினூடாக உங்களை பயணிப்பதற்கு அனுமதி அளிக்கப் போவதில்லை, திருப்பி அனுப்பிவிடுவார்கள் என்பதை பொதுமக்கள் அதாவது வாகனங்களை வைத்திருப்பவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பழைய வாகனங்களாக இருந்தாலும் அவற்றிலும் ஆசனப்பட்டி இருக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. கடந்த ஒரு வருட காலமாக பொதுமக்களுக்கு அதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்தது. வாகனங்களில் இல்லாதவர்கள் அதனை பொருத்திக் கொண்டு இதற்கு பிறகு அதிவேக பாதையில் வாகனங்களை போடும்போது தூர பிரதேசம் இருப்பவர்களுக்கு இது தெரியாது. எனவே அவ்வாறு வருகிறவர்கள் போலீசாருடைய பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரடியாக நேற்றைய தினம் இந்த அனுபவம் எங்களுக்கு கிடைத்திருந்தது. இதனிடம்

இந்த தகவலில் பிரதானமாக இந்த வாகனங்களுடைய விபத்து சம்பவம் குறித்து வெளியாக இருக்கிற தகவலை பற்றி நாங்கள் அவதானிக்கும் போது ஒவ்வொரு ஒன்றுடன் ஒன்று வாகனங்கள் மோதியிருக்கின்றன. 11 வாகனங்கள் இவ்வாறு மோதி 10 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதாகவே இன்றைய தினம் நாளிடங்களில் இது தொடர்பான செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. 6 சிறுவர்கள் உட்பட 13 பேர் இவ்வாறு காயமடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்துக்கு அப்பிறகு கூடுதல் கவனம் இது காரணம் குறித்து செலுத்தப்படுது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கலனிகமம் மற்றும் தொடங்குட ஆகிய இடங்களுக்கு இடையே பல வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதுண்டதில் 10 மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். மாத்திரிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற சொகுசு பேருந்து ஒன்றும் மற்றொரு பஸ்ஸும் 6 கார்களும் மோதுண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. விபத்தை அடுத்து 10 மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வேனுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதைத் தொடர்ந்து அப்பேருந்தின் பின்னால் அந்த பல வாகனங்கள் ஒன்றன் மீது ஒன்று மோதுண்டிருக்கின்றன. 2 பேருந்துகள் மற்றும் 6 கார்கள் உட்பட பல வாகனங்கள் இந்த விபத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தை தொடர்ந்து காலியிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் வாகனங்கள் தொடங்குட வழியின் வழித்தடத்தின் வழியாக திரும்பிவிட போலீசார் நடவடிக்கை எடுத்து இந்த விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதும் அவதானிக்கத்தக்கது. ஒட்டுமொத்தமாக 11 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகி 6 சிறுவர் உட்பட 13 பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். குளவி கொட்டியதில் ஒருவர் உயிரிழப்பு, இந்துளையில் 4 காயம் என்பதாக இந்த தகவல் தமிழன் பத்திரிகையில் தரப்படுகிறது. இந்துளை லென்தோமஸ் தோட்டத்தில் குழவிக்கொட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்ததோடும் 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆண் தொழிலாளர் குழுவினர் கொழுந்து புரைத்துக் கொண்டிருந்த போது குழவிகள் கலைந்து வந்து கொட்டியமையால் ஒருவர் உயிழந்ததோடு 4 பேர் படுகாயமடைந்தார்கள். நேற்று காலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் இந்துளை லென்தோமஸ் பகுதியைச் சேர்ந்த அப்பாவு சுப்பிரமணியம் என்பவரே குழவிக்கொட்டுக்கு இலக்காகி இருக்கிறார் என்பதாக இந்த தகவலில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. மேலும் குழவிக்கொட்டுக்கு இலக்கான தொழிலாளர்கள் 4 இந்துளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தேயிலை மலையின் நம் மரம் ஒன்றில் இருந்த குளவிக்கூடு கலைந்ததை தொடர்ந்து அதில் இருந்த குளவிகள் கலைந்து வந்து கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த தொழிலாளர்களை கொட்டியிருக்கிறது என்பதையும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைவர் நியமனம் என்பதான தகவல். சினால்பதி அனுகுமார் சனக்கினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவராக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் மாயாதுன ஸ்ரீமவன் ஆந்தனி எதிரிமான சூரிய குறையா நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக கடமையாற்றும் ஜனாபி சிறந்தனே நாளின் ரொஹாந்த அபி சூரிய எதிர்வரும் 24 தேதி வெளிநாடு செல்ல உள்ளதால் குறித்த பதவியில் பதில் கடமையாற்றுவதற்காக இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன்படி மாயாதுன குறையா ஜனாபி அனுகுமார் சனக்கு முதலே ஜனாபி செலகத்தில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மேன்முறையீட்டு பதில் தலைவராக இவர் நியமிக்கப்படும். நீதிமன்றத்தினுடைய பதில் தலைவர் நியமனம் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசின் நிதியுதவியின் கீழ் இலங்கையில் 13 நிரந்தர பாலங்கள், மாத்தலையில் முதலாவது பாலத்துக்கான அடிக்கல் நாட்டி வைப்பு என்பதான ஒரு செய்தி தரப்படுகிறது. இந்திய அரசின் மானிய உதவியின் கீழ் இலங்கையில் புனர்நிர்மாணிக்கப்பட உள்ள 13 நிரந்தர பாலங்களில் முதலாவது பாலமான மாத்தலை முருகக்கந்த பாலத்துக்கான அடிக்கலை இந்திய தூதரக உயிரிசானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் நேற்று முன்தினம் சம்பிரதாயபூர்வமாக நாட்டி வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான மற்றும் உள்ளுத்திறன் கொண்ட இணைப்பை உருவாக்குதல் இந்தியாவின் திட்டத்தில் தித்வா புயலை தொடர்ந்து இந்தியா வழங்கும் 450 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான புனர்ப்பு மற்றும் மறுவாழ்வு திட்டத்தின் ஒரு பகுதியாக இலங்கை முழுவதும் உள்ள 13 நிரந்தர பாலங்களை நிர்மாணிக்க இவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க தகவலாக அமையப்படுகிறது. மற்றும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். அதற்கு முன்பு சுயாதீன செய்தி பார்வையில் சிறிது விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். இந்த தகவலை வாரி தினக்குரல் பத்திரிகையில் தரப்படுகிறது. 2.5 மில்லியன் டாலர் அரசு நிதி மோசடியும் 2030 ஆண்டு சிறை செல்வார் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. ஜனாதிபதி அனந்தகுமார் ஜனநாயக 2030 ஆண்டில் பதவியிலிருந்து விலகிய பின்னர் நிச்சயமாக சிறை நடை எதிர்கொள்வார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் சிறிவர்தன தெரிவித்து நிதியமைச்சரில் இடம்பெற்றதாக கூறப்படும் சலசலப்பான இடையவழி தாக்குதல் காரணமாக 2.5 மில்லியன் டாலர்கள் அரசு நிதி உடனடிக்கப்பட்டதற்கு நிதியமைச்சராக அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது. இது தொடர்பில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிற மேலதிக தகவல் பற்றி நாங்கள் அவதானிக்கும் போது, தேர்தல் காலத்தில் அரசு வளங்களை தவறாக பயன்படுத்தியதற்காக முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுகமிகே சிறையில் அடைக்கப்பட்டு முன்னுதாரணத்தை சுட்டிக்காட்டியவர், மக்கள் நிதியை முறையாக பாதுகாக்க தவறியதற்காக அனுரவும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சிக் காலத்தில் சேகரிக்கப்பட்ட ஊழல் விசாரணை தொடர்பான ஆவணங்களை அனுகுமாறு அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகளுக்காக பயன்படுத்தியதாகவும் ஒரு குற்றம் சுமத்துவதோடு, அத்துடன் வரிகள் மூலம் பெருமளவிலான வருமானத்தை சேகரிக்கும் அரசாங்கம் பொதுப்பணத்தை செலவிடுவதில் பொறுப்பு குரலை வெளிப்படுத்த தவறிவிட்டதாகவும் அவர் விமர்சிக்கிறார். அதேவேளை நிதியமைச்சர் அமைப்பின் ஊடுருவி 2.5 மில்லியன் டாலர்கள் மில்லியன் இழப்பு ஏற்படுத்தப்பட்ட சம்பவத்தில் சட்ட அமலாக்கப் பிரிவினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், சில அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் கடந்த ஏப்ரல் மாதம் உறுதிப்படுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. விருகே சிறைப்பத்திரையின் உட்பக்கத்தில் வெளியாகி இருக்கிற பிரதான தகவல்கள் ஒன்றாக, மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம், தாயாருடன் ஆசீர்வாதம் பெற்றது ஏன் என ஞானசாரத்தினர் ஒரு விளக்கத்தினை அளித்திருக்கிறார். எனவே அவர் ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு வெளியிட்ட கருத்தினை மையப்படுத்தும் தகவல் தரப்படுகிறது. நான் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டதாலே எனது 87 வயதான தாயாருடன் இணைந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள விரும்பினேன். அதற்காக ஒரு நாயக்கத்திரரிடம் எனக்கும் எனது தாயாருக்கும் ஒன்றாக ஆசீர்வாதம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன் என்று கல்குடத்தே ஞானசாரத்திரர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தேரரின் புதிய ஆய்வு நூலான 9.5 விக்ருத்திய இலங்கையை உலுக்கிய கருத்தியல் என்ற நூல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் வெளியிடப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஞானசாரத்திரர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்பான புகைப்படங்களிலும் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாகியிருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் கருத்து வெளியிடும் போது, பிரதானமாக எனக்கு இப்போது இருப்பது என் அம்மா மட்டும்தான், அவருக்கு 87 வயது. அம்மாவுக்கு இப்போது பழைய காலத்தை பற்றிய நினைவுகள் மாத்திரமே அதிகமாக இருக்கின்றன. சில வேளைகளில் நாம் மீண்டும் சந்திக்கக்கூடும், சந்திக்காமல் போகவும் கூடும். அது குறித்து எனக்கு எந்த விதமான வேதனையும் இல்லை. ஆனால் எனது கடமையை நான் செய்துவிட்டேன். மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று சில வேளைகளில் எனக்கு தோன்றுகிறதே. அதனால் தான் எனது தாயாருடன் சேர்ந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என நினைத்தேன். அதற்காக நாயக்கத்திரரிடம் எனக்கும் எனது தாயாருக்கும் ஒன்றாக ஆசீர்வாதம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நான் செயற்படவில்லை. இந்த நாட்டில் பௌத்தர்களுக்கும் பிக்குகளுக்கும் பிக்குனிகளுக்கும் இணைய இன மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவே நான் குரல் கொடுத்தேன். மத தீவிரவாத குழுக்கள் தொடர்பில் ஆபத்து இருப்பதை கண்ட போது நான் அமைதியாக இருக்க முடியவில்லை. அந்த குழுக்கள் முகாம்களை அமைத்துக் கொண்டிருந்த போது அது தொடர்பில் பேசினேன். உயிர்த்து ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னரும் இதுகுறித்து எச்சரித்தேன். பல்வேறு தரப்பினருக்கும் கடிதங்களை அனுப்பினேன். ஜனாதிபதிகள், பாதுகாப்பு செயலாளர்கள், போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரிடமும் இதனை தெரிவித்தேன். எனக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பல விடயங்கள் நீண்ட உரைகளில் இருந்து தனித்தனி வார்த்தைகளை பிரித்தெடுத்து ஊடகங்களில் வெளியிடப்பட்டவை. எனவே அதன் மூலம் நான் வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டு எனது முழுமையான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு பல சந்தர்ப்பங்களில் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு எதிரான வழக்குகள் தற்போதைய அரசாங்கத்தினால் தொடரப்பட்டவை அல்ல. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே இந்த வழக்குகள் தொடரப்பட்டன. 2012-13 ஆண்டுகளில் இருந்தே இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் தொடர்பில் நான் வெளிப்படையாக பேசினேன். அதன் பின்னர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது. அதன் பின்னர் நான் சிறைக்குச் சென்றேன். ஆரம்பத்தில் நாங்கள் ஜனாதிபதியும் மன்னிப்பை கோரவில்லை. சட்ட ரீதியாக ஏதேனும் தவறு ஏற்பட்டிருந்தால் அதனை சரி செய்ய வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாக இருந்தது. அதிகாரின் செயற்பாடுகள் ஏற்பட்ட தவறுக்காக என்னை ஏன் தண்டிக்க வேண்டும் என்ற கேள்வியும் எனக்குள் இருந்தது என்பதாக ஞானசாரத்தியர் இவ்வாறு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். தேர்தலை இலக்கு வைத்து கைதிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது அரசாங்கம் என்பதான ஒரு குற்றச்சாட்டினை எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் கூறுகிறார். அரசமைப்பின் 22வது திருத்தம் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் நீதிபதிகளின் சுயாதீனத்தையும் இல்லாதொழிக்கும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு அதிகரிப்பதால் என்ன நேரிடப் போகிறது என்று மக்கள் இதனை அலட்சியமாக கருதக்கூடாது. அரசியல் பழிவாங்கல் மற்றும் அரசியல் எழுச்சிகளை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் 22வது திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. சந்தைநபர்களும் பிணையில் உள்ளவர்களும் தான் இந்த திருத்தத்தை எதிர்ப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டு, சந்தைநபர்களும் பிணையில் உள்ளவர்களும் தான் 22வது திருத்தத்தை எதிர்ப்பார்களாயின் ஆளுந்தரப்பிலும் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தைநபர்களும் பிணையில் உள்ளவர்களும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். 159 உறுப்பினர்களும் புனிதர்கள் அல்ல, அவர்களின் உடல் மோசடி ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்தும் வெளிவரும். 2019 ஜனாவை தேர்தல் இலக்காக கொண்டே அரசாங்கம் கைதிகளை தற்போது தீவிரப்படுத்தியிருக்கு. ஜனாவை அனுர்குமார் ஜனாய்க்கு போட்டியாக வெறும் ஜனாவை வேட்பாளராக களமிறங்க கூடாது என்பதற்காகவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் இங்கு இலக்கு வைக்கப்படுகிறார்கள். தனிக்காட்சி ஆட்சி முறையை அமுல்படுத்த அரசாங்கம் ஏனைய அரசியல் கட்சிகளை திட்டமிட்ட வகையில் பலவீனப்படுத்த முயற்சிக்கிறது. அரசாங்கத்தின் இந்த நோக்கம் வெற்றி பெற்றால் ஜனநாயகம் மரணிக்கும் என்பதாக தயாசிரி ஜெயசேகர இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 21 வரை உயர்தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சைகள் என்பதான தகவல் தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது. கலிபோத்ராதர உயர்தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சைகள் இதனுடன் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 21 வரை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அதன்படி குறித்த காலப்பகுதியில் சம்பந்தப்பட்ட பாடங்களுக்கான செயல்முறை பரீட்சைகள் நடத்தப்படவுள்ள நிலையில் செயல்முறை பரீட்சைகள் தொடர்பான மேலதிக தகவல்கள் மற்றும் அறிவுறுத்தல்களை பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் சம்பந்தப்பட்ட பாடசாலைகள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என இந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதேவேளை விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் செயற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த மதிப்பீட்டு செயற்பாடுகள் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளதோடு எதிர்வரும் அக்டோபர் 25 மதிப்பீட்டு செயற்பாடுகளையும் முழுமையாக நிறைவு செய்யவும் எதிர்பார்க்கப்படுகிறது என்பதும் இங்கே வெளியாகி இருக்கிற முக்கியமான தகவலாகவே அமைந்திருக்கிறது. அந்த வகையில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதுபற்றி குறிப்பிடும்போது செயற்பாடுகள் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்படவிருப்பதாகவும் எதிர்வரும் அக்டோபர் 25 மதிப்பீட்டு செயற்பாடுகளை முழுமையாக நிறைவு செய்வதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் 10 ஆரம்பமான கலிபுத்திராதர உயர்தர பரீட்சையில் மொத்தம் 3,72,310 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கதே. பரீட்சை மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் இறுதிப்பகுதிக்குள் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கான தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் சீரற்ற காலநிலையால் பாடசாலைகளை நடத்தும் தீர்மானம் அதிகாரிகளிடம் என்பதாக இன்னும் ஒரு தகவல் தரப்படுகிறது. நாட்டில் நிலவும் கடும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக நாளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரத்தை கல்வி அமைச்சு கல்வி அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் நேற்று 38 பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. சீரற்ற காலநிலையை கவனத்தில் கொண்டு கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்தந்த பகுதிகளில் நிலவும் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான அதிகாரத்தை கல்வி அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறது என்பதே குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் இந்த தகவல் தரப்பட்டிருக்கிறது. இதனிடம் இன்னும் சில செய்திகள் வெளியாகி இருக்கிறதில் பிரதானமாக குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். பொருளாதார வளர்ச்சிக்கு சர்வதேச முதலீடு தேவை, அமெரிக்க தூதர் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுது. இலங்கையின் பொருளாதார மாற்றத்திற்கு வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் சர்வதேச வர்த்தகம் முக்கிய பங்களிப்பை வழங்கும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதர் எரிக் மேயர் தெரிவித்திருக்கிறார். தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்தவை நிதியமைச்சர் நேற்று திங்கட்கிழமை சந்தித்த போதே அமெரிக்க தூதர் இவ்வாறு கூறியிருக்கிறார். 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து இலங்கை தனது பொருளாதாரத்தை நிலைப்படுத்தியுள்ளதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த இந்த சந்திப்பில் அமெரிக்க தூதரிடம் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கும் முதலீடுகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கும் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்பதாக அமெரிக்க தூதரிடம் அவர் விளக்கியிருக்கிறார். இலங்கைக்கான அதிகளவான வெளிநாட்டு முதலீடுகள் இருப்பது மற்றும் சர்வதேச வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து இருதரப்பினரும் கலந்துரையாடி இருக்கிறார்கள். இலங்கையின் பொருளாதார மீட்சி தொடர்பான முயற்சிகளுக்கு அமெரிக்கா தனது ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாக தூதுவர் எரிக் மேயர் இதன்போது பிரதியமைச்சரிடம் உறுதியளித்திருக்கிறார். அத்துடன் இலங்கை அரசாங்கம் பணி வரும் நிதி ஒழுக்கம் மற்றும் பொருளாதார சீர்திருத்தன்மையை வலுப்படுத்துவதற்கும் முதலீடுகளை இருப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் அப்பாராட்டத்தக்கது என்பது குறிப்பிடத்தக்க தகவலாக அமைகிறது. இத்துடன் நாம் சுயாதீன செய்தி பார்வை நடத்திருக்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

102.8 இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய்

0: வணக்கம் வசந்தம். கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நடக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக கிடைக்கிறது. இன்னும் கூட ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக. உண்மையிலே காலையிலே ஒரு மழை பெய்தது பாருங்கள். அட்டா நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க வேலைக்கு போகணுமா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே, அப்படியே லீவை போட்டு அப்படியே செவ்வாய் ராகங்கள் கேட்கலாம் சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணிருப்பீங்க. சுரட்டி அடிச்சது கொழும்பு பத்திரமலை பகுதியில் மழை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே போல நீங்கள் பாதையில் செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும். சரியா, மழையினால கொஞ்சம் ஒரு ஒரு 10 நிமிஷம் கூடுதலா தூங்கி இருப்பீங்க. சரி பரவாயில்ல, அதுக்காக நீங்கள் அந்த நேரத்தை நீங்க பாதையில மிச்சம் பிடிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. சரிதானே, அங்கே மிக அவதானமாக செல்ல வேண்டும். பாதை விவரங்களை பார்க்கும் போது குறிப்பாக கண்டி வீதி கண்டி யாழ்ப்பாணம் பாத்தீங்கன்னு சொன்னா நகருக்கான நுழையும் A9 பாதை பாத்தீங்கன்னா போக்குவரத்து சுமூகமாக தான் இருக்கிறது. அதே போல பத்திரமுல்லையிலிருந்து பத்திரமுள்ள ராஜகிரியை செல்லுகின்ற வழி பாத்தீங்கன்னு சொன்னா வளையம் போல டிராபிக்காக தான் இருக்கிறது. அங்கே வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. அதே போல குறிப்பாக வந்து நுகைகூட மேம்பாலத்தை கீழ் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது கொஞ்சம் பாக நெரிசல் அதிகமாக இருக்கிறது. மற்ற பாதைகள் கொஞ்சம் சுமூகமாக தான் இருக்கிறது. அதை பற்றிய தகவல்கள் எதுவும் கிடைத்தால் விவரங்கள் எதுவும் கிடைத்தால் நான் உங்களோடு கட்டாயம் பகிர்ந்து கொள்கின்றேன். உற்சாகமாக நடந்து கொள்ளுங்கள் காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி இல்லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் 1121 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ 8-13-46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 8-13-46. நேற்றைய நாளில் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 40,91,360 ரூபாய் பெறுமதி என பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து சீட்டிலிப்புக்கான ஊதா நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தட்டிகள் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2467 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ, சுப்பர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்கள் 8, 14, 38, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ, சுப்பர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்கள் 8, 14, 38, 74. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,49,23,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 36,93,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்தட்டிகள் DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் 1025 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 8, 4, 2, 9, 9, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 8, 4, 2, 9, 9, 4. நேற்றைய நாளில் மொத்தமாக 37,97,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,07,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரி தின சம்பத்தள தொட்டிகளினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 499 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 2, 9, 9, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 2, 9, 9, 4. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2,50,000 பரிசுகள் 26 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளை பொறுத்த மட்டும் மொத்தமாக 64,40,400 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நீங்களும் கொள்முதல் செய்யுங்கள். ஜாயசம்பத்த மஞ்சள் நிற அச்சிடப்பட்ட லொத்தட்டிகள் அது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடிபதி லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடிபதி லத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 10, 29 37 56. அந்த வெற்று முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி, வெற்று இலக்கங்கள் 10 29 37 56. 200,000 பரிசுகள், 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,23,880 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,13,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருநீல நிற அத கோட்டிபதி அச்சிடப்பட்டுள்ள டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். 5,003 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக தனுசு ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 19 47 51 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக தனுசு ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 19 47 51 57. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,65,13,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 1,15,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள லொத்தட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர்போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி, ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 39 43 44 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 3,291 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 39 43 44 66. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 1 4 9 3 5. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 1 4 9 3 5. 2,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 59,91,840 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,91,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிற்கான இள நீர நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள தட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதாரத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,452 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 5 13 25 41. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 5 13 25 41. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 4 3 8 1 7. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 4 3 8 1 7. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,57,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,28,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள லொத்தட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளை இன்று கொள்முதல் செய்யுங்கள். இவர்கள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

காலை வேளையில் மழை பெய்து கொண்டிருக்கும் போது இடைக்கால பாடல் கேட்கும் போது இவ்வளவு இனிமையாக இருக்கிறது இல்லையா? அதனால நீங்கள் கேளுங்கள், ஆனால் மழையில் நனைந்து கொண்டு கேட்க வேண்டாம். அப்புறம் தடுமல் பிடிச்சிட்டு சொல்லி புவனேஸ்வரர் தான் சொன்னார் சொல்லி சொல்றது இல்லை, நான் வீட்டுக்குள்ளே இருந்து கேட்க சொல்கிறேன். சரிதானே, இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்கள், அதாவது இந்த மழை நிறைய விஷயங்கள் இருக்கிறது இல்லையா, அப்ப நாங்கள் ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கட்டிடம் கட்டுறோம்னு சொன்னால் சரியான பொருட்களை கொண்டு அந்த வீட்டை கட்ட வேண்டும். அதுக்கு தான் நான் சொல்றது, சரியான இடத்தில் அந்த பொருட்களை எல்லாம் வாங்க வேண்டும். நான் சொல்வது என்ன சொன்னால், ஜனதா ஸ்டீல்ஸ் நீங்க போயிட்டு பொருட்களை வாங்கணும் சொன்னால் எப்போதும் தரமான பொருட்களை நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். தரமான பொருட்கள் மாத்திரம் கிடையாது, அதே போல நியாயமான விலையிலும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். போக்குவரத்து செலவு மிச்சம் அங்கே போனால் சொன்னால், நீங்கள் கடத்தொழில் சார் உபகரணங்களா இருக்கலாம், கட்டிட உபகரணங்களா இருக்கலாம், அதே போல ஜிஐடி பைகளா இருக்கலாம், பெயிண்ட் பைகளா இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது செல்லுங்கள் ஜனதா ஸ்டீல்ஸுக்கு, உங்களது கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதவாசா குளத்திற்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். 433 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கும்பம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 43, 59, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ராசியாக கும்பம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 43, 59, 65. நேற்று நாளின் சிறப்பு இலக்கங்களாக 2, 8, 2, 0. சிறப்பு இலக்கங்களாக 2, 8, 2, 0. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது, 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 88,41,420 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,559 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ, ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 22, 41, 49, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 22, 41, 49, 58. நேற்று நாளில் 20,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் வெல்லப்படவில்லை. 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,88,000. அடுத்து 400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து சூப்பர் பரிசாக 8,44,7,825 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பதலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,317 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 3, 8, 3, 7, 7, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 3, 8, 3, 7, 7, 7. நேற்று நாளில் 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக 2,10,82. அடுத்து 320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,56,49,752 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,347 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண். வெற்றி இலக்கங்கள் 16, 52, 57, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எண். வெற்றி இலக்கங்கள் 16, 52, 57, 61. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 54,47. அடுத்து 440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஜாக்பாட் பரிசாக 8,58,15,083 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,665 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டபிள்யூ. சூப்பர் இலக்கம் 26, வெற்றி இலக்கங்கள் 25, 26, 28, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து டபிள்யூ. சூப்பர் இலக்கம் 26, வெற்றி இலக்கங்கள் 25, 26, 28, 53. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 75,32,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,73,16,322 ரூபாயும்,
அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1626 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 12, 13, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கடகம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 12, 13, 43. நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 79,10,100 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 39,27,325 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யு, வெற்றி இலக்கங்கள் 3, 7, 7, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு, வெற்றி இலக்கங்கள் 3, 7, 7, 7. நேற்று நாளில் 50,42,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 585 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 0, 2, 6, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 0, 2, 6, 3. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 36 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 70,13,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசியலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

நல்ல நேரம் காலை 10:32 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:32 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:32 மணி வரை.

விருச்சிகம் உயர்வு தனுசு மேன்மை மகரம் பயம் கும்பம் கவலை மீனம் நட்பு மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் இன்பம் ரிஷபம் சாந்தம் மிதுனம் செலவு கடகம் ஆதரவு சிம்மம் பக்தி கன்னி வெற்றி துலாம் நன்மை விருச்சிகம் உயர்வு தனுசு மேன்மை மகரம் பயம் கும்பம் கவலை மீனம் நட்பு.

0: திரைப்படத்துக்காக இசைஞானி இசையில் எஸ்பிபி ஜானகி பாடிய பாடல் நேர்மை போது 8:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சிரிப்பு என்பது முக்கியமான ஒன்று. சிரிப்பது நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் பல நன்மைகளை தருகிறது. முதலாவதாக உடல் ஆரோக்கியம். நாம் சிரிக்கும் போது உடலில் என்ட்ரோப்பின் எனப்படும் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கின்றன. இது நம்முடைய மன அழுத்தத்தை குறைத்து மனதை ரிலாக்ஸ் ஆக வைத்திருக்க உதவுகிறது. அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி. தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாக சிரிப்புடனும் இருப்பது உடலின் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு உதவக்கூடும். அது மட்டுமல்ல, சமூக உறவுகளும் சிரிப்பு ரொம்ப முக்கியம். புன்னகையும் சிரிப்பும் மனிதர்களிடையேயான நட்பையும் நல்ல தொடர்பையும் வளர்க்க உதவுகிறது. மேலும் மன அமைதிக்கு சிரிப்பு உதவுகிறது. கவலைகளை பதற்றத்தையும் கொஞ்ச நேரமாவது மறந்து நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்க சிரிப்பு ஒரு நல்ல வழி. அதனால்தான் சொல்வார்கள், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சின்ன புன்னகை கூட நம்முடைய நாளையே அழகாக மாற்றிவிடும்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

குரு சிஷியன் திரைப்படத்துக்காக மனோசித்ரா பாடிய பாடல் இசைஞானியின் இசையில் இந்த பாடல் உண்மையில் இந்த மனோசித்ரா கோம்பபாதினா எப்பவுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் அதிகமாக இருக்கிறது. சரி, இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது நாங்கள் ஏராளமான விடயங்கள் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள விரும்பும். நீங்கள் வேலைக்கு போறது ரெடியாக கொண்டிருப்பீங்க, ரொம்ப கவனமாக செல்லுங்கள். காரணம், இன்று மழை அதிகமாக இருக்கிறது. இலங்கைக்கு வடக்கே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அதாவது வடகிழக்கே வங்காள விரிகுடா கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்தம் காரணமாக தாளமுக்கமாக உருவாகி இருக்கிறது. வளிமண்டலங்கள் திணைக்கிற அந்த விஷயத்தை நேற்று நாளும் சொல்லியிருந்தாங்க. இந்த தாளமுக்கம் அடுத்த 24 மணி நேரத்துக்கும் நீடிக்கும் என சொல்லி, அதே போல வலுவடையும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதன் காரணமாக இலங்கைக்கான நேரடியான பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் தாளமுக்கத்தை நோக்கி வீசும் காற்றின் தாக்கம் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை தொடரும் என இப்பொழுது வளிமண்டலங்கள் திணைக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காற்றின் வேகத்தின் காரணமாக மழை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்றைய தினம் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊவா மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில், வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மற்றும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழைத்தியாரத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என சொல்லப்படுது. வளிமண்டல திணைக்களம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த விஷயங்களும் இருக்கிறது. அதே போல நுவரலியா, ரத்னபுரி, களுத்துறை, கண்டி, கேகாலை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களுக்கு 12 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து அமலில் உள்ளதாக இப்பொழுது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆக நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. சரி, ஒரு பக்கம் விளையாட்டு பக்கம் செல்ல வேண்டும். இன்றைய நாளில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி நடைபெறப் போகிறது. 9:30 இந்த போட்டி நடைபெறப் போகிறது. ஜப்பான் மற்றும் இந்தியா அணிகள் மோதுகின்ற போட்டி. ஜப்பான் வீரர்கள்லாம் பேர்களை சொல்லும் போது எங்கனக்கு புது புது பேர்களா இருக்குது, உங்களுக்கு கேட்கும் போது எப்படி இருக்குமோ தெரியல. வித்தியாசமான பேர்கள், ஆனால் ஒரு காலத்தில் வருவார்கள், எதிர்காலத்தில் அவருடைய பேர்களும் நாங்கள் பாடமாக கூடிய அளவுக்கு வரலாம் நினைக்கின்றேன். கேண்டல் அணித்தலைவர், அது போல சார்லி ஹேரா, அதே போல டேவிஸ், அல்சட்டா, கோஹி கொபோட்டா, ஜாக் குஷதா, அதே போல வெட்டரு, அப்படி வந்த பேர்கள் தான் இருக்குது. சரி, சொன்னதுக்கு உங்களுக்கு புரியாது பெருசானே, ஏன்னா ஆக்கள் தெரியாதானே. சரி, அவங்க பிறகு நாங்கள் பார்க்கலாம். அதே போல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய அணி, ஒரு சிறிய அணி மோதுகின்ற போட்டி, அதே போல இன்னும் ஒரு போட்டி

எடுத்துக்கூடாது. அந்த ரஜினி முருகன் திரைப்படத்தில் அந்த மாதிரி அப்படியே இந்த பக்கம் பாருங்க பார்க்கும்போதுதான் இங்கே பார்த்தா இலங்கை அணிகள் யாரும் போக முடியல. இப்போது இல்லை, குசால் மேண்டிஸ் சரிதா சலங்க, அதே போல துஷ்மந்த சமீர, சச்சிந்து கொலம்பகே, அசித பெர்னாண்டோ, வணிது ஹசரங்க, ஜனித் லியனகே, தில்ஷான் மதுசங்க, ஈசான் மலிங்க, கமிந்து மெண்டிஸ், கமில் மிஸ்ரா, பத்தும் நிசங்க, அதே போல பவன் ரத்நாயக், தசுன் சானக்கு, மஹேஷ் தீக்ஷண, துனித் வில்லாலகி போன்ற வீரர்கள் இந்த குழாத்தில் இருக்கிறார்கள். அந்த பக்கத்தில் கொண்டு தெரியும் ஹாரி ப்ரூக், ஜோஃப்ரா ஆச்சர், அட்கிஷன், அதே போல டாம் பாட்டம், ஜோஸ் பட்லர் போன்ற வீரர்கள் அந்த அணியில் இடம் பிடித்திருக்கிறார்கள். விட்ஜக் போன்ற வீரர்கள், ஜெமி ஆவிட்டன் போன்ற வீரர்கள் அந்த குழாத்தில் இருக்கிறார்கள். சார், இப்போது நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பக்கம் செல்ல போகிறோம். இப்போது சோசியல் மீடியா, அதே போல இலங்கையில் மிக முக்கியமாக பேசுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. அதாவது அனோஜன், சிவராசா அனோஜன் தொடர்பான விஷயம். உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் மதம் சார்ந்த ஒரு கமெண்ட்ஸ் பதிவின் மூலமாக அவருக்கு இப்பொழுது மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இது பற்றிய கலந்து ஆலோசிக்கின்ற விடயங்கள், அதே போல சோசியல் மீடியா பதிவுகள் எல்லாம் இப்பொழுது வைரலாக போய்கொண்டிருக்கிறது. அங்காங்கே கவன இணைப்பு போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த விடயம் பற்றி நாங்கள் பெரிதாக பேச வேண்டும். காரணம், இந்த சோசியல் மீடியா என்பது நாங்கள் வெறுமனே ஒரு கமெண்ட்ஸை போட்டு விட்டோம் சொல்லி நாங்கள் சும்மா இருக்க முடியாது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். இப்போது நாங்கள் அவரை எப்படி மீட்டெடுப்பது, அந்த உயிரை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற இலங்கை இளைஞரான சிவராஷா அனோஜன் தொடர்பான பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து ஆராய கலந்துரையாடலான நேற்றைய நாளில் கௌரவ ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடல் முக்கியமாக பார்க்கும்போது பிரதி சபாநாயகர் ரிஷ்வி ஷாலி, மேல் மாகாண ஆளுநர் அனீப் யூசுப், சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் பிரதி அமைச்சர் முனீப் முனப்பர், வெளிவாகர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் தியங்கொந்த, சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க ஆகியோரும், வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் அதிகாரிகள் உட்பட பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார்கள். முக்கியமாக ஜனாதிபதி அவர்கள் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும், அவரை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் என்ன ராஜதந்திர மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எப்படியாக செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களை நேற்று நாளில் அவர் பேசியிருந்தார். உண்மையிலேயே இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. காரணம், இந்த விடயங்கள் தான் அடுத்த கட்ட நகர்வுக்காக செல்ல போகிறது. அவர் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தால், வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புறி நடவடிக்கைகள் தொடர்பாக அரசாங்கம் செலுத்தும் கவனத்தை மேலும் வலியுறுத்தியதாக ஜனாதிபதி அவர்களின் அந்த கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டதாக இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. காரணம், ஒரு உயிரை மீட்க வேண்டிய ஒரு இடத்தில் இப்பொழுது ஒரு ஜனாதிபதி அவர்கள் இந்த கலந்துரையாடல் மூலமாக இந்த விடயத்தில் இருந்திருப்பது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. Thank you.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம் 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
2: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
3: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
4: நிலால் காயும் நேரம் சரணம்.
3: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: இளமை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: மற்றும் இதர பரிசுகளையும் அனைவருக்கும் வாசி. பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 22 திகதி மொரவாக்க கீர்த்தி அபே விக்ரம தேசிய பாடசாலை. பாதுகாப்பான பயணத்திற்கு

இளமை எனும் பூங்காற்று. இந்த பாடலை கேட்கும் போது அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது இல்லையா? சரி, செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கீர்கள். வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். இனிமையான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறது நேரத்தில் பாத்தீங்கன்னா சில ஞாபகப்படுத்தல் இருக்கிறது. அதாவது சுயாதீன ஊடக வலையம் பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலத்தில் தான் டேக்கியா வேலத்திட்டம், அதாவது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலத்திட்டம் நடைபெறுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலத்திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலத்திட்டம் நடைபெறுகிறது. வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை நாடக வடிவிலும் அதேபோல கருத்தரங்கு வடிவிலும் இந்த செயல் திட்டம் நடைபெற்று வருகிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயம் இருக்கிறது. சரி, அதே போல நீங்கள் புனிஷனா நான் உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், காற்று மழை எது வந்தாலும் அந்த வீடு அப்படியே நிலத்தில் நிற்க வேண்டும், அப்படியான வீட்டை கட்டணும் சொன்னா என்ன செய்யணும், நல்ல உள்ளீடுகளை பயன்படுத்துங்கள், நல்ல கம்பிகளை போடுங்க. அந்த கம்பி தான் மெல்வா கியூஸ்டிக் கம்பிகள் சொல்லி நான் சொல்றேன். மெல்வா கியூஸ்டிக் கம்பியில் நீங்கள் பாவிச்சீங்கன்னு சொன்னால் எப்போதுமே உறுதியாக இருக்க போகிறது. ஆக மெல்வா கியூஸ்டிக் கம்பிகளை நீங்கள் வாங்கி பாவித்து பாருங்கள், உறுதியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரிதானே? ஆக மெல்வா கியூஸ்டிக் கம்பிகள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பாவித்து பாருங்கள். நாம ஒண்ணு கேட்டா பத்து பதில் என்ன? அப்ப நாங்க யோசிக்கிறோம்னா நிறைய பேர் பெற்றோர் மகள் யோசிப்பாங்க, இந்த பிள்ளைகள் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்துல அப்படி இல்லையா சா, நீங்க இப்படி யோசிக்கிறீங்களே, போனை கொடுத்து எல்லாம் செய்து கொடுத்துறீங்களே, எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுது, எப்படி இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு சொல்லி நாங்களாம் யோசிக்கிறோம் இல்லையா? சரி, அப்படி பெற்றோர்கள் யோசிக்கும் போது நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம் தானே, அவர்கள் இப்படி எல்லாம் யோசிக்கும் போது அவர்களை இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டியது, அவர்களுக்கு நாங்கள் துணை நீக்க வேண்டியது, அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு தானே. அதை நாங்க செய்யணும், பயப்படக்கூடாது. கேள்வி கேட்டே உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, கேள்வி கேட்கணும் இல்லையா? கேள்வி கேட்கறது தான் பெரிய ஒரு விஷயமாக இந்த இப்போது இருக்கின்ற இப்போ குட்டிஸ் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறாங்க, அதான் பெரிய ஒரு விஷயம். கேள்வி கேட்டால்தான் பதில் கிடைக்கும் இல்லையா? கேள்வியை மனதில் வைத்துக் கொண்டால் பதில் கிடைக்காது. ஆக அவர்களுக்கு நாங்கள் இன்னும் ஊக்கம் அளிக்க வேண்டும் சொன்னால் அவர்கள் தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டியது எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு. இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வைத்திறன் ஆகிய ஐந்து முக்கிய வளர்ச்சி படைகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறதான் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டிஸ்களுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு. கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களை தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நாங்கள் இனிமொரு முக்கியமான விடயத்தை சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே அடுத்த பாடலுக்கு செல்லாம் அப்படின்னு நினைக்கின்றேன். இன்றைய நாள் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான நௌஃபர் மௌலவியில்பட்ட 24 சந்தேக நபர்களுக்கு எதிரான தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட இருக்கிறது என்பதும் இங்கே செய்தியாக இருக்கிறது. ஆக அது பற்றிய விஷயங்கள் வரும்போது நான் கட்டாயம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: மனசே சரியில்லாசன் இன்னைக்கு.
2: ஏன் பிள்ளை அப்படி சொல்றீங்க?
1: இல்ல என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
2: அதுக்கு நீங்க வசந்தத்துல மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளல் ஆடும், ஆடுற புள்ளல் பாடும்.
1: அப்படியா?
2: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
1: சரி, நான் கேட்கிறேன் வசந்தத்துல மதிய நேர குதூகலம். வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷம். சரி, நாங்கள் ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் கட்டாயம் பார்க்கறது கொள்ள வேண்டும். அதாவது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு தேங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் எதிர்ப்பாக தடுப்பதற்காக வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் கட்டாயம் ஒன்று சேர வேண்டும். அதாவது போதைப் பொருள் பற்றிய விஷயங்கள், விநியோகம் பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் 18-18 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது இருக்கின்ற எங்களுடைய இளைஞர்களையும் சமுதாயத்தை நாங்கள் சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். இந்த விஷயத்துக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கைகூறுக்க வேண்டும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு திட்டத்தில் நாங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். அதே போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் ஒருவரை எதிர்பார்க்கிறீர்கள், இவருக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும், இவர் போதைப் பொருள் சிக்கி தவிக்கிறார்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் 19-27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவர்களுக்கான புனர்வாழ்வு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஜனதா ஸ்டீல்ஸ், தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்கள். எங்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க, சரிதானே? ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கட்டிடம் உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல் களத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல் GIT வகைகளாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே போனீங்கன்னா போக்குவரத்து செலவு மிச்சம். அந்த பணத்துக்கு நீங்கள் அதாவது வீட்டுக்கு கொள்முதல் செய்ய முடியும். சரியா? இப்போது நான் ஒரு முக்கியமான செய்தி பக்கம் செல்ல போகிறேன். ஜப்பானில் சூறாவளி தாக்குதல் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டது. உண்மையிலேயே ஜப்பான் சூறாவளி தாக்குதல் முன்னிட்டு 19 லட்சம் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக இப்பொழுது அங்கிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகள் சொல்லப்படுகிறது. ஜப்பானின் பருவகால புயல்களில் ஒன்றான துஜுவான் சூறாவளி ஆக அந்த துஜுவான் சூறாவளி நெருங்கி வருவதன் காரணமாக இதனை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 19 லட்சம் மக்கள் பாதுகாப்பான முறையில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். நாட்டில் இன்று நள்ளிரவு சூறாவளி தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் அது கரையை கடக்காது என கூறப்படுகிறது. இந்த போதிலும் ஜப்பானின் கிழக்கு கடலோர பகுதி வழியாக வலிமையாக கடந்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு முன்னரே பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து தீர்த்து விடுகிறது. உண்மையிலேயே இந்த மழையின் காரணமாக அங்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுகிறது. பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுகிறது. அதே போல அதிகமான பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதில் பெண் ஒருவர் உட்பட சிலர் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 50,000 மேற்பட்ட வீடுகள் மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாக சில வீடுகளுக்கு மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக இதன் காரணமாக இந்த சூறாவளியின் காரணமாக சூறாவளியில் பார்த்தீங்கன்னா மணிக்கு 143 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசி வருகிறது. முக்கியமான விஷயம் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 198 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. சில இடங்களில் மரங்கள் வேரோடு அப்படியே சாய்ந்து பிடுங்கிக் கொண்டு போகிற காட்சிகளும் இருக்கிறது. ஆக 400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காரணமாக ஜப்பானை இப்பொழுது உலுக்கிக் கொண்டிருக்கிறது சூறாவளி என்பதும் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது செய்தியாக இருக்கிறது. பார்க்கலாம். இது பற்றி மேலதிக தகவல்கள் வரும்போது நான் கட்டாயம் நான்கோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நேரம் இப்போது 8:44.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகி சொல்லத்தா. எனக்கு ரொம்ப பிடித்த பாடகி, நல்ல அழகான குரல், இனிமையான குரல். அவர் இருந்திருந்தால் இன்னும் நிறைய பாடல்களை எங்களுக்காக தந்திருப்பார்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே And now, வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: இஸ் தி

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கைகூறுக்க வேண்டும். அந்த வகையில் முழு நாடுமையை ஒன்றாக தேசிய செயற்பாடு திட்டத்தின் கீழ் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து போதைப் பொருள் பற்றிய விஷயங்கள் பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். 18-18 இலக்கத்துக்கு, அதே போல புனர்வாழ்வுக்காக யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிச்சீங்கன்னு சொன்னால் 19-27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். இப்போ யோசிக்கிற குட்டீஸுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது அவர்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லையா, அந்த ஊட்டச்சத்துக்கள் அடங்கியதான் ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM இன்றைக்கு பெருசா யோசிக்கிற குட்டிகளுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு என்று ஆங்கர் பீடியா ப்ரோ தான் என்பதையும் நீங்கள் மறந்துவிடாதீர்கள். ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM. சரி, ஜனதாசில் மூலமாக நீங்கள் அனைத்து விதமான பொருட்களையும் கொள்ளும் செய்து கொள்ளுங்கள். ஏராளமான பொருட்கள் அங்கே இருக்கிறது. ஒன்று கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள், அதே போல GIT பைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே சென்று பெற்றுக் கொள்ளலாம்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கைக்கு வடகிழக்கே வங்காள விரிகுடா கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தாழ் அமுக்கமாக வலுவடைந்து நகர்ந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணித்தியாலங்களில் மேலும் வலுவடைந்து தீவிர தாழமுகமாக மாறக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இலங்கைக்கு நேரடி தாக்கம் எதுவும் இல்லை என்ற போதிலும் அத்தொகுதியை நோக்கி வீசும் காற்றோட்டம் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் காணப்படும் மழை கொண்ட வானிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை வெளியிட்ட வானிலை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவின் தனிப்பட்ட செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஜப்பானில் டிஜுவான் சூறாவளி தாக்கியுள்ள நிலையில் சுமார் 20 லட்சம் பேர் வரையில் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். சூறாவளியின் தாக்கத்தினால் ஜப்பானின் பல மாகாணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 130 கிலோமீட்டர் வரை பதிவாகியுள்ளது. சூறாவளி காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளதுடன் 4 காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலத்த காற்றினால் 5000க்கும் மேற்பட்டோர் மின்சார தடையை எதிர்கொண்டுள்ளதுடன் பல விமான மற்றும் ரயில் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை.

காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான இடைக்கால பாடல்கள் செவ்வாய் ராகங்கள் சொன்னாலே எவ்வளவு இனிமை இல்லையா? நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் வசந்தம் வானொலியில். அழைப்பினின்படுத்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 011-2-775-001 அல்லது 011-2-775-111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று வாட்ஸ்அப் வழியாக அணிந்து கொள்ள முடியும். 076-047-1026 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். பேஸ்புக் பக்கம் வந்து உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். இது காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். உண்மையிலே சொல்லப்போனால் காலையிலே நீங்கள் செல்லும் வழிகளில் மழை அங்கங்கே பெய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வானிலை அறிக்கையிலும் சொல்லியிருந்தோம், அதாவது மழை பெய்யும் காரணமாக காற்று அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக நீங்கள் பாதையில் செல்லும் போது மிக அவதானமாக செல்ல வேண்டும். போகும் வழியிலே நீங்கள் அந்த குழிகள் இருக்கும் அதெல்லாம் கவனமாக பார்த்து செல்ல வேண்டும். வாகனத்தை எடுத்து செல்லும் போது நீங்கள் மிக அவதானமாக வாகனத்தில் எல்லா விடயங்களும் சரியாக இருக்கிறதா போன்ற விஷயங்களை நீங்கள் அவதானத்தில் செல்வது மிக பொருத்தமாக இருக்கும்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: அப்படியானால் நீர் அன்றையிலிருந்து கூலியிலே தான் செய்கிறீர்?

0: அப்படின்னா சொல்லும் பார்ப்போம். உனக்கு திடீரென்று தங்க நகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
1: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
0: எங்க இருந்து வாசின்னு தான் மனசே கேக்குறேன்.
1: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது, டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான்.

0: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது காலையிலே தலைவலி காய்ச்சல் மாதிரி உங்களுக்கு வருதா? தலைவலி வருது, நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஸ்கூல் போறதுக்கு பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி எல்லாம் பிடிவாதம் பிடிக்கப்படாது. ஓகே, மழை வருது, நான் இன்னைக்கு போக முடியாது, குடை உடைஞ்சிட்டு, அதெல்லாம் ஒரு காரணமா இருந்தா கூட தலைவலி இருந்த காரணம் இருக்கு பாருங்களா. இந்த காரணத்துக்கு நாங்கள் கண்டறிய முடியாது இல்லையா? குடைகள்னு சொன்னா ஏதாவது தேடியாவது கொடுக்கலாம். தலைவலின்னு சொன்னா எப்படி பாக்குறது? நாங்கள் டாக்டரா வீட்டுல எல்லாரும் சரி. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒரு மெல்டூர் ரெண்டு எடுத்து கொடுங்க. மெல்டூர் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். ஓகே, இது ஒரு வகையான பாராசிட்டமோல் தான் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் செய்கின்ற வேலைத்திட்டம் ஜிகே வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் அதாவது பாடசாலை மாணவர்கள் மத்திய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் பாத்தீங்கன்னு சொன்னால் மொரபக்க கீர்த்தி அபிவிக்ரம தேசிய பாடசாலையில் இன்றைய நாள் நிகழ்வு நடைபெறுகிறது. அங்கிருந்து எங்களுடைய அழைப்பின் வழியாக இணைந்து கொள்கிறார் அறிவிப்பாளர் விஜய். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஷ் வசந்தம் சொன்னதற்கு மீண்டும் ஒரு முறை இனிமையான காலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் எங்களுடைய சேக்கியார் வேலை திட்டமானது 23rd வேலை திட்டமாக முரவக்க கீர்த்தி அபய விக்ரமசிங்க தேசிய பாடசாலையில் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் நேற்று இன்றைய இரு நாட்களிலும் இந்த பகுதியை பொறுத்தவரையில் அதிகமான மழையோடு கூடிய காலநிலை இருக்கிறது. இன்றைய நாளிலும் காலை பொழுதில் மழையோடு கூடிய காலநிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தினியாய கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள், ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இன்றைய நாளிலும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய நாளில் 13 பாடசாலைகளைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டி கொண்டு இந்த கீர்த்தி அபய விக்ரமசிங்க தேசிய பாடசாலையில் எங்களுடைய வேலை திட்டத்தை மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் இதுவரையில் 700 அல்லது 800 அதிகமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அத்தனை பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக தெளிவூட்டல் வேலை திட்டமான ஜெய்கேர் வேலை திட்டத்தை இன்றைய நாளிலும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். குறிப்பாக இந்த போக்குவரத்து சட்டத்திட்டங்கள், வீதி விபத்துகள், வீதி ஒழுங்குமுறைகள், வீதி நடைமுறைகள் பற்றி பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வேலை திட்டமாக இந்த ஜெய்கேர் வேலை திட்டத்தை சுயாதீன ஊடக வலையமைப்பு கிளிஞ்சினா செயலகத்தோடு இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அதன் வெற்றிகரமான 23rd வேலை திட்டம் தான் இன்றைய நாளிலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் இந்த பாடசாலையில் சுமார் 3 வரை இந்த வேலை திட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து ஒழுங்கு சட்டத்திட்டங்கள், அதே போல வீதி விதிமுறைகள், வீதி போக்குவரத்து சமிஞ்சைகள், விபத்துகள் போன்ற பல விஷயங்களை தெளிவுபடுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே எதிர்காலத்தில் வீதி விபத்தற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் பிரிவுசீலக செயலகத்தோடு இணைந்து வழித்தளத்தை பாதுகாப்போம் என்ற துணை பொருளின் கீழ் இந்த டேக்கேர் வேலை திட்டம் மிக சிறப்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் எங்களோடு கல்வி அமைச்சு அதிகாரிகள், இலங்கை போலீசார், போக்குவரத்து போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள், அதே போல 1990 சுவசரிய சேவை, அதே போல இலங்கை முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபேவர்ஸ்ட் காப்புறுதி நிறுவனம், இவை அனைத்தும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறது. 3 வரை இடம்பெறும் இந்த வேலை திட்டத்தில் பல விடயங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், அதே போல இந்த நிகழ்வில் பங்கு பெறக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு போக்குவரத்து மேல்துறையிலிருந்து வழங்கப்பட்ட, அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு வழங்கக்கூடிய சான்றிதழ்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதையும் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த மணிச்சாலங்களில் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறேன்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி போ.
0: இன்றைய நாளில் மொரவக்க கீர்த்தி அபய விக்ரமசிங்க தேசிய பாடசாலையில் இன்றைய ஜெய்கே வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து எங்களோட அழைப்பின் வழியாக விஜய் இருந்து கொண்டிருந்தார். அடுத்தடுத்த மணித்தாளங்களிலும் நீங்கள் இது பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்
1: இயற்கையின் மிகப்பெரிய பழமையான உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படும் காண்டா மிருகங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை எடுத்து சொல்லும் நாளாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 22 திகதி உலக காண்டா மிருக தினம் கடைபிடிக்கப்படுகிறது. காண்டா மிருகங்கள் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் சில பகுதிகளில் வாழ்கின்றன. உலகில் தற்போது காண்டா மிருகங்களில் 5 முக்கிய இனங்கள் உள்ளன. அவற்றில் சில இனங்கள் எண்ணிக்கை குறைந்து அழியும் அபாயத்தை எதிர்கொண்டு வருகின்றன. காண்டா மிருகங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்று சட்டவிரோத வேட்டை. அவற்றின் கொம்புகளுக்காக நடைபெறும் வேட்டையால் பல காண்டா மிருகங்கள் உயிரிழந்துள்ளன. அதே நேரத்தில் காடுகள் அழிக்கப்படுவது மற்றும் வாழ்விடங்கள் குறைவதும் அவற்றின் வாழ்வுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஒரு காண்டா மிருகம் இயற்கை சூழலில் முக்கியமான பங்கை கொண்டிருக்கிறது. அது வாழும் பகுதிகளில் தாவரங்களின் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலின் சமநிலைக்கும் பங்களிக்கிறது. அதனால் காண்டா மிருகத்தை பாதுகாப்பது என்பது ஒரு விலங்கை காப்பது மட்டுமல்ல, இயற்கையின் ஒரு முக்கிய அங்கத்தையே பாதுகாப்பதே ஆகும். இந்த நாளின் மூலம் காண்டா மிருகங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகத்தை தடுப்பதன் அவசியமும் வலியுறுத்தப்படுகின்றது. நாம் இயற்கையிடமிருந்து பலவற்றை பெற்றுக் கொண்டு வாழ்கிறோம். அதனால் நம்முடைய இந்த பூமியை பகிர்ந்து வாழும் உயிரினங்களையும் பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. உலக காண்டா மிருக தினமான இன்றைய தினம் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம், எதிர்கால தலைமுறைக்கும் இந்த அழகான உலகை விட்டு செல்வோம்.

0: கரகாட்டக்காரன் திரைப்படத்துக்காக பாடல்கள் கேட்டு ரசித்தோம். அப்படியே அந்த டான்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா, மாங்குயிலே பூங்குயிலே இந்த பாடலை கவுண்டமணி ஒரு படத்துல படிப்பேன், அந்த பாடல் ஞாபகம் வருதுன்னா மாங்குயிலே. சரி, இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னா, சில பாடல்கள் கேட்கும் போது இந்த கவுண்டமணி அது போல வடிவேல் பாடிய பாடல்கள், உயிரே உயிரே பாடலாம் கேட்கும் போது நல்ல ஒரு பாடல், ஆனால் கண்முன்னே வந்து வடிவேல் வந்து நிற்பாருன்னு. சரி, இப்படி எல்லாம் விஷயம் இருக்கும் போது நாங்கள் சில விஷயங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அது அந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும் இல்லையா, அது பற்றிய விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த போதைப் பொருள் பற்றிய விஷயங்கள் எதாவது உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக 18 18 நிலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களது அந்த புகாரை பதிவு செய்து கொள்ளுங்கள். காரணம், இந்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் தான் எங்களுடைய நாட்டை நாங்கள் மேலெழுப்ப முடியும். ஆக உங்களுடைய பங்கு கட்டாயம் இருக்க வேண்டும் இல்லையா, அதுக்காக தான் சொல்றோம், முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு திட்டத்தில் உங்களுடைய பங்கும் இருக்க வேண்டும். ஆக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல நீங்கள் புனர்வாழ்வுக்காக ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது இருக்கின்ற குழந்தைகள் குட்டீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப பெருசா யோசிக்கிறாங்க, இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கிறது. சோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன சொல்றது, அவங்களோட பேசி பார்த்தால் தெரியும் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு விஷயம் தெரியுமா, அதுக்கப்புறம் தான் தெரியும். அவ்வளவு தெளிவாக பேசுறாங்க, அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க கூட சொல்லுவாங்க எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க புவனேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் இன்னும் இன்னும் நாங்கள் கை கொடுக்க வேண்டும் இல்லையா. அப்படிதான் யோசிக்கும் போது நாங்கள் செய்ய வேண்டியது அந்த சரியான ஊட்டச்சத்துக்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும். இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமான மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு சொன்னா அது ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும், சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாகும். இப்ப நான் ஒரு வீடு கட்ட போறேன், அந்த வீடு எப்போதுமே உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லையா, நல்ல விஷயம் தானே, இதுதான் யோசிக்கிறதுக்கு கட்டுங்க. அதே போல நாங்கள் சரியான பொருட்களை சரியான இடத்தில் வாங்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறோம், இது முக்கியமான விஷயம் இல்லையா. அப்படிதான் இருக்கும்போது நான் சொல்றது, இந்த ஜனதாஸ்ரீல நீங்க பொருட்களை கொள்முதல் செய்யும் போது அதுக்கான சரியான முறைகள் பெறப்படுகிறது. காரணம், ஜனதாஸ்ரீல நீங்க பொருட்களை கொள்முதல் செய்யும் போது ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, தரமான பொருட்களை நீங்கள் நியாயமான விலையில் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். மாத்தறை வல்கம பகுதியில் பாத்தீங்கன்னா நேற்றைய நாளில் 21 கிலோகிராம் ஹைஸ்டக போதைப் பொருளோடு பெண் ஒருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பொழுது பதிவாகி இருக்கிறது. காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைதான இந்த மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலதிக விசாரணைகள் இப்பொழுது போலீசார் மேற்கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. போதைப் பொருள் என்பது கட்டாயம் இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு விடயம். அதே போல சீனாவில் ஏற்பட்ட ஒரு கவலையான சம்பவம், சீனா துணி தொழிற்சாலையில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதில் சிக்கி 8 பேர் பலியான சம்பவம் பதிவாகி இருக்கிறது. சீனாவில் குவாங்டாங் மாகாணத்தில் ஷண்டே மாவட்டம் ஆடை உற்பத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்குது. அங்கு பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அங்கே வந்து அதிகமாக முதலீடு செய்து துணி உற்பத்திகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கிற இடமாக இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 8 பேர் பலியான சம்பவம் பதிவாகி இருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9:43.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையில் இருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
2: மனசே சரியில்லை
3: அபிலாசன்,
2: தெரியல ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
3: அதுக்கு நீங்க வசந்தத்துல மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ள ஆடும், ஆடுற புள்ளோல் பாடும்.
2: அப்படியா,
3: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
2: சரி, நான் கேட்கிறேன் வசந்தத்துல மதிய நேர குதூகலம். வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் அத்தனையாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகி சொன்னலதா. சொன்னலதா பொறுத்து மட்டும் இல்ல, 1987 விஸ்வநாதனுடைய இசையில் பாத்தீங்கன்னா நீதிக்கு தண்டனை என்ற திரைப்படத்தின் மூலமாக சின்னஞ்சீறு கிளியே கண்ணம்மா என்ற பாடல் மூலமாக அறிமுகமாக இருந்தார் சொல்லத்தா. சொல்லத்தா ஏராளமான பாடல்களை எங்களுக்கு தந்திருந்தார். ஆனாலும் அந்த பாடல்கள் அத்தனையுமே ஹிட் என்று சொல்லலாம். அந்த பாடல்களை கேட்கும் போது அத்தனை இனிமையாக இருக்கும். அவர் தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் தடையாக வந்து கொண்டிருக்கிறார் வசந்தத்தில்.
1: திரை உலகின்

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மெல்வா கியூசி கம்பிகள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்கன்னா எப்போதுமே நீங்கள் கட்டிடமாக இருக்கலாம், மதிலாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எப்போதுமே உறுதியாக இருக்கும் இல்லையா? பரம்பரை பரம்பரைக்கு அந்த வீடு உறுதியாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் பாவிக்க வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள். ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றி கிடைக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம்எல் கிருபாகரன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. கைது செய்யப்படுவீர்கள். அறிவித்தலாகும்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
3: நன்றி புவனேஸ். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10:01.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
4: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: அவர்களுக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு எவ்வித முரணானதும் இல்லை என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளதாக சபாநாயகர் சற்று முன்னர் பாராளுமன்றத்திற்கு அறிவித்தார். இதனால் குறித்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்பதுடன் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமில்லை எனவும் அந்த வியாக்கியானத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்திருந்த நிலையில் நேற்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் முதலாம் வாசிப்பு எதிர்வரும் அக்டோபர் 7 நடைபெறவுள்ளது. இரண்டாம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை நவம்பர் 12 இடம்பெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நவம்பர் 13 முதல் 20 வரையும் குழுநிலை விவாதம் நவம்பர் 21 முதல் டிசம்பர் 14 வரையும் நடைபெறவுள்ளது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: வெள்ளை மாளிகைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் CNN, பாலிட்டிகோ மற்றும் MS Now ஆகிய 3 அமெரிக்க ஊடக நிறுவனங்கள் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்த தடையை அறிவித்திருந்தார். குறித்த ஊடக நிறுவனங்கள் தனது நிர்வாகம் தொடர்பில் கட்டுக்கதைகள் மற்றும் போலியான தகவல்களை வெளியிடுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சுமத்தியிருந்தார். இதனையடுத்து தங்களது நிருபர்களுக்கு வெள்ளை மாளிகைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதாக அந்த நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அரசாங்கம் எதையும் அறிக்கையிட வேண்டும் என்பதை அரசாங்கமே தீர்மானிக்க முடியாது என்ற கொள்கையை பாதுகாப்பதற்காகவே சட்ட நடவடிக்கை எடுப்பதாக 3 ஊடக நிறுவனங்களும் கூட்டாக அறிவித்துள்ளன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை இன்று நாள் முழுவதும் வசந்தம் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றது. அந்த வகையில் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் முதலாவது நேயர் யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன், வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு என்ன சொல்லுது, அதாவது சந்தை வியாபாரம் அப்படியா? சரி, இன்னைக்கு சொல்லுங்க, அதாவது எந்த மரக்கறி விலை கூடுதலா இருக்குது?
1: மரக்கறி
0: எல்லாமே நார்மல் தான் சொல்றீங்க, ஆனா மக்கள் சொல்றாங்க எல்லாமே விலையா இருக்கு.
1: தக்காளி பழம் தான் கொஞ்சம்
0: விலை குறைவா இருக்கு. என்ன விலை
1: தக்காளி பழம்? 450 ரூபாய் வாங்கிக்கலாம் போது. முருங்கைக்காய் குறைஞ்சிருக்கு. முருங்கைக்காய் 300 ரூபா போகுது கிலோ.
0: முருங்கைக்காய் 300 ரூபா போகுது. இப்ப வந்து தக்காளி பழம் தான் 450 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கு. ஆனா பொதுவா வந்து 2000 ரூபாய் கொண்டு வந்து ஒரு 6 மரக்கறியை வாங்குவ மாட்டா முடியாம இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களே மக்கள். 250 ரூபாய் கொண்டு போங்க ஒவ்வொரு நாளும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா இல்லையாமே? அப்படியே தான் என்ன ரேடியோல பேசிக்கலாம், நம்ம அழகா பேசிடணும். 50 கிராம் முருங்கைக்காய் எப்படி சார் வாங்கி எப்படி சாப்பிடுறது கேள்விக்குறி தான். இருந்தாலும் நாங்க சொல்றோம், அப்படிதான் சொல்லுவோம். விலை கூட என்றபடியா? சரி, இப்ப
1: தானே
0: எல்லாம் 50 கிராம் ஒரு பேச்சு குச்சுனா அதையா தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறது. சரி சொல்லு ரூபன், இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: சின்ன கடை சார்ந்த வியாபாரிகளுக்காகவும், திருநெல்வேலி சார்ந்த வியாபாரி

உலகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்துற பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். குமார் வந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு தேவி பிரிண்டர்ஸ்ல இருந்து விஜிஸ் வந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவ்வளவு ஆரியம்பதி இதய ரத்தனம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் இணைந்திருக்கிறது. இவ்வளவு வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க, நான் சந்தோஷ் இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகளோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கென்யாவில் இருந்து நசூர் எழுந்திருக்கின்றார். ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார், வழமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் யாழ்ப்பாணம் தார்ஷினி வந்திருக்கிறார். மங்கையரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை புதுக்குடியிருப்பில் இருந்து நஃபீர் எழுந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, பாடல்கள் இனிமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 15 மோதரையிலிருந்து தார்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். குறிஞ்சங்கனி அசுருதீன் எழுந்திருக்கிறது. இவளை வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நான் திருநீகல கிருஷ்ணவேணி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து உமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். வணக்கம் அண்ணா, ரொம்ப சந்தோஷமாக நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புத்தளம் வடிவேல் பிள்ளை வந்திருக்கிறாங்க. செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அப்புத்தளை தங்கமலையிலிருந்து ஜமுனா வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணம் ராசா டீசல் இன்ஜினியரிங்ல இருந்து பிரபா வந்துக்கிறார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க, மனைவி சுசானா மற்றும் அனிஷன் கவிஷன் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஜனா குறிப்பிடுகின்றார். கல்முனையிலிருந்து மனைவி பாமினி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நானோயாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சுதன் தெரிவித்திருக்கிறார். முரளிதரன் வந்திருக்கின்றார் மஸ்கேலியாவிலிருந்து. வணக்கம் கிருபான்னா, நான் ரூபா இணைந்திருக்கின்றேன் தெமோதரையிலிருந்து அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறது. இவளை ஹட்டன் தங்க சுந்தரம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, நான் நஸ்லியா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு சிங்காரவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீதா ஸ்ரீ எழுந்துக்கிறாங்க. ஆனல்ட் கிருபா வந்திருக்கிறார் ஹெவலக் ரோட் டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஜெகா வந்திருக்கிறாங்க. அண்ணா என்னை நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்க அண்ணா, நான் சுப்பிரமணியம் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகளோடு நாங்களும் வசந்தத்தோடு தான் ஹரோலினா ஆகாஷ் வந்திருக்கின்றார். அதே போன்று ஃபயரூஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சுகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் ஜானகி ராம் எழுந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க? சரி சொல்லுங்க, பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, வேலையில இருக்கிறீங்களா? வெளியில போறது எப்படி வேலையை அவங்க எங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது? அது சரிதான். சொல்லுங்க ஜானகர், ஒரு நியாயம் ஒன்று இருக்கு தானே?
1: என்ன
0: அது? அது அது இவ்வளவு நாளும் நாங்க வேலைக்கு தான் வந்தோம், திடீர்னு மழை வந்தா நாங்க எப்படி போறது?
1: எப்படி போறது?
0: அதனால தயவு செய்து எங்களை நாங்க வருவோம்னு எதிர்பார்க்காதீங்க. முதலாளியுமே தெரிஞ்சு சொல்லுங்க. அதுதான் அப்படியே எங்களுக்கு வேலை தாரன்னா வீட்டுல இருந்து செய்யக்கூடிய மாதிரி ஏதாவது வேலைனு தாங்க. சம்பளத்தை குறைச்சிடாதீங்க. என்னத்தையாவது செய்யுங்கப்பா, சம்பளத்தை குறைச்சிடாதீங்க. அதுதான் நாங்க உங்களோட பாசமா இருக்கிறோம். இனி மழை வந்ததுக்கு நாங்க ஒண்ணு செய்யலாது. அதுதானே, அதுதான் அது அவளுக்கு விளங்கணும் கொஞ்சமாவது.
1: என்ன
0: அதனால வந்து இப்படியே தொடர்ந்து மழை பெய்தா ஒரு வகையில சந்தோஷம் தான். மாசம் முடிஞ்சதான் பிரச்சனை
1: ஆகும்.
0: சரி சொல்லுங்க ஜானகிராம், இப்ப வந்து முதலாளி கேட்டு தரேன்டா, ரெண்டு பேரையும் கூப்பிடுவாரு. இணைந்து பாடல் கேட்பதா இருக்கீங்க நீங்க?
1: மருமக சுபாவுக்கும் பிரியாவுக்கும் மற்றும் உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்குமாக
0: நல்ல ஒரு பாடல் வருகிறது. இந்த நேரத்தில் வந்து விவேகானந்தா கல்லூரி, கொழும்பு விவேகானந்தா கல்லூரி சாமி இணைந்திருக்கிறதாம். ரொம்ப சத்தமா நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கிருபா, என்னுடைய பேரையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் மொழிக்கின்றது.

0: நேரம் 10:42.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

காதல் என்று யார்தான் வாழ முடியும்? காதல் நிறைய இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குது. அது எல்லாத்தையும் தெரிவுபடுத்துறது, அதை வந்து நிறைவேறது, அதுதான் இப்ப வந்து பெரும் சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சு கொண்டும் இருக்கிறாங்க. சரி, இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்துகின்ற உறவுகளை நிகழ்ச்சி நடந்துகொள்ளலாம். முகமது சாலை வந்துக்கிறாங்க, மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இவ்வளவு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ஜெயந்தி மாலா இணைந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சி உடனா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது இவ்வளவு ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து மித்திரன் வந்திருக்கின்றார். வணக்கம் கெர்மான், அப்படி இருக்கிறீங்க, இனிமையான பாடல் தெரிவுகள். நான் சஞ்சாயி இணைந்திருக்கின்றேன், பூனாகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். கடுவலை மனோ வந்திருக்கின்றார், அண்ணா என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது இவ்வளவு ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் முனாஸ் மரணமுனையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவ்வளவு மனைவி மல்லிகா மற்றும் மகள் யசோ அபி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நடுதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ராஜ் எழுந்திருக்கின்றார். ராஜு ராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது இவ்வளவு அவிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தங்கத்துறை வந்துக்கிறாங்க. நித்யவாணி மற்றும் அஸ்வினி சீனு சார் கோபி ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவ்வளவு வணக்கம் கெருமான், எப்படி இருக்கிறீங்க, நான் நீர்குளம்பிலிருந்து ரவீந்திரன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவ்வளவு வணக்கம். அருமையான பாடல் தெரிவுகளோடு அக்கரைப்பற்றிலிருந்து அப்துல் காதர் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பசரை தம்பி ராஜா வந்திருக்கின்றார். வணக்கம் கெருமான், எப்படி இருக்கிறீங்க, நான் சிராஜ் இணைந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். மலர் வந்திருக்கிறாங்க, பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள், நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது இவ்வளவு வெள்ளையின் சவுந்தரராஜன் இணைந்திருக்கின்றார். மூதூர் பிரீதோஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவ்வளவு செவ்வச்சினதி சுதன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நான் பன்னீர் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவ்வளவு மொரையின் வந்துக்கிறாங்க, ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். வசந்தகுமார் வந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் நல்லதொரு பாடல் வேண்டுமண்ணா. நான் கதீர் இணைந்திருக்கின்றேன், அப்பா தியாகராஜா, அம்மா லைலா மற்றும் வசந்த உறவுகளுக்காக ஒலிக்கட்டும் பாடல் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது இவ்வளவு ரிம்சான் இணைந்திருக்கின்றார். வேறுவலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவ்வளவு பூனாகலை இயேசுதாஸ் வந்திருக்கின்றார். ஹேட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து எஸ் பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, உங்கள் பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முருகானந்தன் நடந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவ்வளவு எட்டியாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். வடைத்தட்டு ஃபைசர் சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே தெரியுமண்ணா, வசந்தம் சத்தமாகவும் போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஃபைசர் குறிப்பிடுகின்றார். தொடர்ந்தும் வசந்தம் கேட்டுக்கொண்டு இருங்க. ராஃபி வந்துக்கின்றார் மருதமுனையிலிருந்து. வணக்கம் கெருபான், எப்படி இருக்கிறீங்க, நான் நிரஞ்சனி இணைந்திருக்கின்றேன், வத்தளையிலிருந்து எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். சரீஃபா வந்துக்கிறாங்க நிக்கவரட்டியவிலிருந்து. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய்.

0: மக்களுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்த குற்றச்சாட்டுகளின் கீழ் நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பேருக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு இன்றைய தினம் அறிவிக்கப்பட உள்ளது. 3 நீதிபதிகள் அடங்கிய மேல் நீதிமன்ற குழாம் முன்னிலையில் நீண்டகாலமாக விசாரணை நடத்தப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு நீதிமன்ற வளாகத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தி தொடர்பாளர் கயான் எல்லேகுட தெரிவித்தார். முதலீடுகள் மற்றும் கைத்தொழில்சார் அரசு நிறுவனங்களுக்கு இடையே உள்ள நிர்வாக மற்றும் ஒழுங்குபடுத்தல் தடைகளை நீக்கி அந்த செயற்பாடுகளை விரைவுபடுத்தும் நோக்கத்துடன் ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் தேசிய வணிக வசதியளித்தல் மையம் இன்றைய தினம் திறக்கப்பட உள்ளது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கமைய கைத்தொழில்துறையில் சாதகமான மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த மையம் ஸ்தாபிக்கப்பட உள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: யேமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவதையும் அவர்களுக்கு ஆதரவளிப்பதையும் உடனடியாக நிறுத்துமாறு ஈரானை G7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரானின் செயற்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் உலகளாவிய நிலையற்ற தன்மையை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடருக்கு இணையாக நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் வெளியிட்ட கூட்டு அறிக்கையிலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:08. இப்போ அப்துல் நாசிர், வணக்கம்.
1: வணக்கம் சார். நான் மருதமணி அப்துல் நாசிர், பிரபாகரன் சார் அவர்கள் அன்பான அறிவிப்பாளர், அருமையான அறிவிப்பாளர்.
0: அப்படியோ?
1: ஆமா.
0: சார் சொல்லுங்க, இப்ப வந்து வேலையில் இருக்கிறீங்களா இல்லாட்டி?
1: ஆமா, தற்போது நான் வேலையுடன் தான் இருக்கிறேன், வசந்தத்தோடு.
0: சரி, அப்ப எங்க போனாலும் வசந்தம் நம்ம கையில இருக்கும் எப்பொழுதும்.
1: ஆமா சார்.
0: சரி, இப்ப அப்துல் நாசிர், இப்ப அதே வேகத்துல சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழைய பாடல், அந்த அதாவது பழைய பாடல் சொல்லி சொன்னா நீங்க வந்து யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் என்ன நீங்க கேட்டீங்க?
0: சரி சொல்லுங்க.
1: மருமகள் திரைப்படத்தில் டி கே பீனாயி பாடிய பழைய பாடல் உண்டு.
0: என்ன பாடல்?
1: கண்ண வீடும் நினை வீடும் இணை தெரியாத தெய்வீக காதல் கிணையேது.
0: அந்த பாடல பாடிட்டு சிரிக்கிறீங்க பாருங்க, அங்கதான் நீங்க இருக்கீங்க.
1: பழைய பாடல் பிடிக்கும்.
0: கனவில் நினைவிலும், அதாவது எப்பயுமே
1: அவதான்.
0: இல்ல இல்ல, நான் இப்ப நீங்க பாடித்தான் நான் கேக்குறேன். சரி சொல்லுங்க, இந்த பாடலை வந்து நான் இப்ப தர முடியாது, நல்லதொரு பாடல் தருகிறேன். இப்போ நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடலே கேட்பதற்கு பாக்கியத்துஸ்தாதியா வீதி ஏனும் சஜிரான் மற்றும் ஆதம் அலி நஜா பிட்டுக்கடை புகாரி ஜின்னா என்றென்றும் பதீதீன் அஸ்ரப் ஹிதாயத்துல்லா மொய்தீன் மற்றும் கிண்ணியா நசூர் ஆகியோருக்காக.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி.
2: ஜும் ஜல ஜல ஜும் ஜல ஜல ஜும்

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம். ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சிக்கு வந்துக்கிறீங்க. சரி கொடுங்க.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நல்லா இருக்கிறேன்.
1: பழையோட கூலிய கால நிலையில் செவ்வாயிராவங்களோடு நாங்கள்.
0: சரி, உங்களோட பேரு சொல்லலையே நீங்க.
1: நல்லா இருக்கோண்ணா.
0: நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே,
1: நல்லா இருக்கிறோண்ணா.
0: எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க?
1: அதனால
0: வந்து நமக்கு இப்ப ஒரே ஒரு மருந்து வசந்தத்தினுடைய செவ்வாய் ராகம் தான். வெளியில ஊஹோன்னு மழை, வீட்டுக்குள்ள இசை
1: மழை.
0: ஆனா இதுவரைக்கும் பசின்றது மட்டும்தான் வரல, மற்றபடி எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பசிக்குதே இல்லையே. சரி சொல்லுங்க மேகலா, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்ப இருக்கிறீங்க?
1: கணவர் சாந்தகுமாருக்காகவும், அம்மா இருக்காங்க, இந்த நேரம் வசந்தோட இணைந்திருக்க எல்லாத்துக்காகவும், உங்களுக்காகவும் விருது கேட்கிறேன்.
0: சரி மேகலா, நீங்க உங்க குரல்ல ஒரு பாடல பாடி காட்டினா தான் என்ன?
1: ஐயோ வேணாண்ணா, மொத்தமா கேக்குறவங்க எல்லாம் ஓடிடுவாங்க.
0: ஏ, அதுக்குத்தானே வெளியில மழை பெய்யுது, ஓட கஷ்டம். சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி.
2: தெற்கு மூலையிலே மோகனம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:25. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். கொழும்பு VTV கோட்டில் இருந்து கண்மணி செல்வம் இணைந்திருக்கிறாங்க. இன்னும் நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை உடுப்பட்டியிலிருந்து கண்ணா வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் அண்ணா உங்களுக்கு வணக்கம். நான் மேகலா சரத்குமார் இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தோப்பூரில் இருந்து வசீம் வந்திருக்கின்றார். இனிமையான இடைக்கால பாடல்களை அள்ளி தந்து கொண்டிருக்கும் வசந்தத்திற்கு வாழ்த்துக்கள். சேகர் இணைந்திருக்கின்றேன். மஸ்கேலியாவிலிருந்து ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க சேகர் குமாரி வந்திருக்கிறாங்க. பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை நாவலப்பட்டியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சுபா வந்திருக்கின்றார். வசந்தத்தின் உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நான் ஸ்ரீராம் இணைந்திருக்கின்றேன் பரமக்குடியிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஞானமுருகன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றேன். செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது. நானாக நானில்லை தாயே, தாயின் புகழ் பாடி ஆரம்பித்திருக்கும் நிகழ்ச்சிக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எல்லா புகழும் தாய்க்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார் வடிவேல். அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்கண்ணா, நான் ஃபசாத் எழுதியிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். இனிமையான இதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் கிருமான் வணக்கம். நான் கலகாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வினு வந்துக்கிறாங்க. சத்யா, தினு, ஜனு ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை கலைவாணன் இணைந்திருக்கின்றார். ராஜகிரியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை நம்பிக்கை கிராம ஹரல் சந்திரா நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள். நான் யாழ்ப்பாணம் KKS ரோட் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் வந்திருக்கின்றார். மனைவி நதீரா, தம்பி இன்சாப் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு அக்கறைப்பட்டு பப்டைல நிசார் இணைந்திருக்கின்றார். ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல இருந்து ஸ்டீஃபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வெள்ளம்பிட்டியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சஜ்ஜா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இன்னி நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நான் நோட் சிவா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை சுஜி இணைந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருள்மொழி பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள். வானொலிப்பட்டிக்கு அருகாமையிலேயே நான் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சன்னதியில் இருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் மனோகரன் இணைந்திருக்கின்றேன். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். சாமி மலையில் இருந்து மனோகரன் இணைந்திருக்கிறேன் அண்ணா. நான் கண்ணகி மற்றும் நிசா, துசி, சுவர்ணா, அனுஷா, சந்திரகுமார் ஆகியோர் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறேன். இதேவேளை ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? நான் வெஸ்டர்ன் ராஜா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ரெஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மாவனிலிருந்து நிசா வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
1: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38. மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:47. இந்த நேரம் யாழ்ப்பாணம் சுழிபுரத்தில் இருந்து சாந்தா, வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கிறோம் அண்ணா. நல்ல பாடல் எல்லாம் போட்டீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா.
0: அப்படியா? சரி, உங்களுக்கு ரொம்ப இனிமையான இடைக்கால பாடல்கள் எல்லாம் பிடிக்கும்.
1: ஓம் அண்ணா.
0: சரி, அப்ப இந்த நேரம் நீங்க ஒரு பாடலை பாடி காட்டுங்களா சாந்தா? சரி, அப்ப பாடுங்க பாபம்.
1: பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆறாரோ, தங்க கட்டிக்கு அப்பாவுக்கு,
0: பொம்மை குட்டிய காணலையே. அப்படியா? சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: வசந்த நேரம் உங்களுக்கு.
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெர்மான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சிவா வந்திருக்கின்றார். அதே போன்று செங்கலடி ஷக்கீலா சந்திரசேகர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். இவளை ஊர்கடவத்தில் இருந்து ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கின்றார். சமீதரன் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சுந்தரம் நைனாதீவு இப்ப சந்தோஷமாக செவ்வாய் ராகத்தினை யாழ்ப்பாணத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாலசுப்ரமணியம் வந்திருக்கின்றார் தூத்துக்குடியிலிருந்து. அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நான் அன்வர் இணைந்திருக்கின்றேன், என்னைய நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமர் வீதி லங்கா ஹோட்டல்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை தாசன் பிரியா எழுந்துக்கிறாங்க ஈராவூர்ல இருந்து. இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோகன் எழுந்துக்கிறார். மணிமோகன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். ராஜகிரியிலிருந்து மொரீன் எழுந்திருக்கிறாங்க. அதே போன்று அருமையான பாடல் தெரிவிகள், நான் சசிகலா இணைந்திருக்கின்றேன் புஸ்ஸல்லாவையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நிர்மலா பாலா வந்துக்கிறாங்க. அத்தனை பாடல்களும் இனிமை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாலா கார்த்திகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றனர். ஹரோலினா ஹரி வந்துக்கிறாங்க. என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் எழுந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னை மணித்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். மக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். தேவளி, என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபா அப்படின்னு சொல்லி வத்தளையிலிருந்து தனுஷ் கோடி எழுந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது நிகழ்ச்சியின் இறுதி பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனை தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரொஃபீனா. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமில்லை, உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. 7 வருடங்களின் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று. கடல் கொந்தளிப்பு குறித்து மீனவர்களுக்கு எச்சரிக்கை, மழை நீடிக்கும் சாத்தியம். கலிங் பாப்புலர் விருது விழாவில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பிற்கு சிறப்பு விருதுகள். அமெரிக்க ஜனாதிபதியின் தீர்மானத்தை எதிர்த்து ஊடக நிறுவனங்கள் வழக்கு தாக்கல். ஆசிய மகளிர் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இலங்கை இந்தியா மோதல்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமில்லை என உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் இன்று அறிவித்தார். இதற்கமைய யாப்பு திருத்தத்தினை சாதாரண பெரும்பான்மையுடன் அதனை நிறைவேற்ற முடியும் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறை தொடர்பில் மாற்றங்களை மேற்கொள்ளும் நோக்கில் அரசாங்கத்தினால் அரசியலமைப்பின் 22வது திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனினும் அதனை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை ஆராய்ந்து உயர்நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை சபாநாயகருக்கு அறிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 83வது உறுப்புரையின் ஏற்பாடுகளுக்கமைய அரசியலமைப்பிற்கான 22வது திருத்த சட்ட மூலம் அல்லது அதன் எந்த ஒரு சரத்தும் மக்கள் தீர்ப்பொன்றின் மூலம் அங்கீகாரத்தை பெற வேண்டிய அவசியமில்லை என சபாநாயகர் மன்றில் தெரிவித்தார். நீதித்துறை திருத்த சட்ட மூலத்தின் ஏற்பாடுகள் அரசியலமைப்பிற்கு முரணானவை அல்ல எனவும் அதனை பாராளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மை மூலம் நிறைவேற்ற முடியும் என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பொதுக்கடை மேல்நீதிமன்ற மூவரடங்கிய விசேட நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை வழக்கின் தீர்ப்பு வெளியாக உள்ளது. மேல்நீதிமன்றத்தின் நீதிபதிகளான நவரத்ன மாரசிங்க, ராமநாதன் கண்ணன் மற்றும் சுஜீவ நிசாங்க ஆகிய மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த வழக்கில் 2309 முறைப்பாட்டாளர்கள் சாட்சியம் அளித்துள்ளனர். 7 வருடங்களுக்கு மேலாக நீடித்த இந்த வழக்கு விசாரணைகளில் அடையாளம் காணப்பட்ட 3000க்கும் அதிகமான சாட்சியங்களில் 547 சாட்சியங்கள் ஆராயப்பட்டதுடன் 2077 ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றில் டிஎன்ஏ அறிக்கைகள், அரச பகுப்பாய்வு அறிக்கைகள், நீதித்துறை மருத்துவ அதிகாரி அறிக்கைகள் என்பன உள்ளடங்குகின்றன. வழக்கின் அரசு தரப்பு சாட்சியங்களை விசாரிக்கும் செயற்பாடு கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதியே குறித்த விசாரணை நிறைவுக்கு வந்தது. இதற்கமைய இந்த விசாரணைகள் 2.5 வருடங்களையும் சுமார் 250 விசாரணை நாட்களையும் உள்ளடக்கியுள்ளன. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 274 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். மேலும் 577 பேர் தாக்குதல்களில் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் 40 பேர் வெளிநாட்டவர்கள். இதேவேளை வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாக உள்ள நிலையில் கொழும்பு பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரபல சுற்றுலா தலமாக மாறியுள்ள தேமோதர சுற்றுலா கிராமத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தேமோதர ரயில் நிலையத்தின் இணைய வழியாக பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளும் ஆசனங்களை முன்பதிவு செய்யவும் புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இது குறிப்பிடத்தக்க வசதியாக அமைவதுடன் இதன் மூலம் ரயில்வே திணைக்களத்தின் வருமானத்தையும் அதிகரிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்ல சுற்றுலா நகர பகுதியில் இரவு தங்கும் பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலேயே தமோதர ரயில் நிலையத்திற்கு வருகை தந்து உலக புகழ்பெற்ற தமோதர ரயில் வளைவு பாதையில் ரயில்கள் பயணிக்கும் காட்சியை பார்வையிடுகின்றனர். அத்துடன் தமோதரவிலிருந்து எல்ல, ஹபுதல மற்றும் நானுஓயா உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதே ரயில்களில் பயணித்து அப்பகுதியின் இயற்கை அழகை ரசிப்பதிலும் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். தமோதர ரயில் நிலையத்திலிருந்து இணைய வழியாக ஆசனங்களை முன்பதிவு செய்வதற்கும் பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கும் கிடைத்துள்ள இந்த புதிய வசதி தமோதர பிரதேசத்தின் சுற்றுலா ஈர்ப்பை மேலும் அதிகரிக்க வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழையுடனான வானிலை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணியின் பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அனர்த்தங்களை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேநேரம் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் இதுகுறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஜிங் மற்றும் கழுகங்கை பெருக்கெடுத்துள்ளதனால் அதன் கிளையாறுகள் அமைந்துள்ள பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. 2027 ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்திருந்த நிலையில் நேற்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் முதலாம் வாசிப்பு எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இரண்டாம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை நவம்பர் 12ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நவம்பர் 13ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையும், குழுநிலை விவாதம் நவம்பர் 21ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளது. $40 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் ஒருவர் அலுபோமுல்ல போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 15 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் அவரது வீட்டிலிருந்து 190 கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இதற்கு முன்னர் 7 தடவைகள் போதைப் பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் இன்று பாணதுரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். இம்முறை கலின் பாப்புலர் விருது விழாவில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு கலின் மக்கள் விருதினை பெற்றுக் கொண்டது. 4வது தடவையாகவும் இந்த விருது விழா இம்முறையும் நடைபெற்றது. சிறந்த மற்றும் மக்கள் மத்தியில் பிரபலமான படைப்பாளிகளை கௌரவிப்பதே இதன் நோக்கமாகும். ஊடகம் மற்றும் சமூக ஊடகத்துறைகளைச் சேர்ந்த படைப்பாளிகளுக்கு மாத்திரமன்றி வானொலி, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திறமையை வெளிப்படுத்தியவர்களும் கலின் பாப்புலர் விருதுகள் வழங்கப்பட்டன. தரமான தொலைக்காட்சி நாடகங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பு கலின் மக்கள் விருதினை வென்றெடுத்தது. பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கான விருதினை சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக்கும் சட் அண்ட் மியூசிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அசங்க சத்தரசிங்க மற்றும் தசுனி நவோத்யா ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். அத்துடன் பிரபல வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கான விருதினை லக்கண்ட வானொலியின் சமித் விதான கமகே மற்றும் சாரு சமாதி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இதேநேரம் கலின் பாப்புலர் விருது விழாவில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் நிகழ்ச்சி பிரதிப்பொது முகாமையாளர் சரத்குமார பெரேராவுக்கும் கௌரவ விருது வழங்கப்பட்டது. இதே வேளை பிரபல தொலைக்காட்சி ஆண் செய்தி வாசிப்பாளருக்கான விருதுக்கு சுயாதீன தொலைக்காட்சியின் நஜித் மாத்தருகேயும், பிரபல தொலைக்காட்சி பெண் செய்தி வாசிப்பாளருக்கான விருதிற்கு தாரகா விஜயவம்சவும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தனர். நிகழ்வில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் பிரியாந்த விதமுல்லவும் கலந்து கொண்டார். கலைஞர்கள் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் இந்த விருது விழாவில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: வெள்ளை மாளிகைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் CNN, பாலிட்டிகோ மற்றும் MS Now ஆகிய மூன்று அமெரிக்க ஊடக நிறுவனங்கள் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்த தடையை அறிவித்திருந்தார். குறித்த ஊடக நிறுவனங்கள் தனது நிர்வாகம் தொடர்பில் கட்டுக்கதைகள் மற்றும் போலியான தகவல்களை வெளியிடுவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சுமத்தியிருந்தார். இதனையடுத்து தங்களது நிருபர்களுக்கு வெள்ளை மாளிகைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதாக அந்த நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அரசாங்கம் எதை அறிக்கையிட வேண்டும் என்பதை அரசாங்கமே தீர்மானிக்க முடியாதென்ற கொள்கையை பாதுகாப்பதற்காகவே சட்ட நடவடிக்கை எடுப்பதாக மூன்று ஊடக நிறுவனங்களும் கூட்டாக அறிவித்துள்ளன. ஏமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவதையும் அவர்களுக்கு ஆதரவளிப்பதையும் உடனடியாக நிறுத்துமாறு ஈரானை G7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரானின் செயற்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் உலகளாவிய நிலையற்ற தன்மையை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடருக்கு இணையாக நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையிலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையிலேயே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஏமனில் உள்ள சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஏற்றுக்கொள்ள முடியாத தொடர் தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ராணுவ நடவடிக்கைகள், வர்த்தக கப்பல்கள் மீதான அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் G7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிருக்கான கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இலங்கை மற்றும் மகளிர் அணிகள் இந்திய மகளிர் அணிகள் மோதுகின்றன. இன்றைய தினம் இடம்பெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்த ஆடும் இந்திய மகளிர் அணி சற்று முன்னர் வரை 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 216 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அணி சார்பாக ஸ்மிருதி மந்தனா ஆட்டமிழக்காமல் 73 ஓட்டங்களை கடந்திருந்தார். இதேவேளை தொடர்ந்து 217 என்ற வெற்றி இலக்கை நோக்கி இலங்கை அணி துடுப்பெடுத்தாட உள்ளது. இதேவேளை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் கிரிக்கெட் தொடரில் 3வது இடத்தை பெறும் அணிக்கான போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கத்தை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிராகவே போட்டி நடைபெற்றது.

0: இறுதி தீர்ப்பு இன்று. கடல் கொந்தளிப்பு குறித்து மீனவர்களுக்கு எச்சரிக்கை, மழை நீடிக்கும் சாத்தியம். காலியூன் பாப்புலர் விருது விழாவில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பிற்கு சிறப்பு விருதுகள். அமெரிக்க ஜனாதிபதியின் தீர்மானத்தை எதிர்த்து ஊடக நிறுவனங்கள் வழக்கு தாக்கல். ஆசிய மகளிர் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இலங்கை இந்தியா மோதல். இத்துடன் வசந்தம் எஃப்எம்இன் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானதி வஸ்தம் எஃப்எம் நேரம் 12:20 நிமிடமாகின்றது. இனிமையான இடைக்கால பாடல்களோடு இன்றைய நாள் முழுவதும் வஸ்தத்தின் செவ்வாய் ரகங்களோடு சந்தோஷமாக இணைந்து கொள்ள போறீங்க சொந்தங்களே. அதுவும் இன்றைய தினம் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியில், அதுவும் செவ்வாய் ரகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியில் அருமையான இனிமையான பாடல்கள் தொடர்ந்தும் உங்களை மகிழ்விக்க தயாரா இருக்கு. எனவே நிகழ்ச்சியோடு நீங்களும் சந்தோஷமாக இணைந்து கொண்டு பாடல்கள் விரும்பி கேட்கணும், வாழ்த்துக்களை பரிமாறணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நீங்க இப்பொழுது முதல் அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0112-1125-0101 or 0112-1125-111 எங்களால கால் பண்ணி லைன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா, உடனே எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: மகாபிரபு திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் ஒழித்து போயிட்டு நேரம் 12:25 நிமிடம். இந்த நேரம் நிசாம் முதல் நேரா என்று இணைந்திருக்கிறார். வணக்கம் நிசாம்.
1: வணக்கம் சுனாக்கா.
0: ஹாய், எப்படி இருக்கிறீங்க?
1: ஹாய், நல்லா இருக்கிறேன்.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு வேலை தானே?
1: இல்ல, இன்னைக்கு லீவ் அக்கா.
0: லீவ் லீவ் ஒன்னு எடுத்திருக்கீங்க?
1: நீண்ட லீவ் ஒன்று எடுத்திருக்கிறேன்.
0: சரி, எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்கீங்க நிசாம்?
1: ஒரு 10 days.
0: 10 days போதுமா?
1: ஆமா, ஒரு ஒரு வருஷத்துக்கு போல.
0: 10 days லீவையும் ஒரேடியா எடுத்துட்டீங்க?
1: ஆமா, வசந்தத்தோட எடுத்துக்கிறேன்.
0: அப்ப வீட்டுல ஃபுல்லா சந்தோஷமா இருந்த நிகழ்ச்சி கேளுங்க, சரியா? சரி, ஓகே நிசாம். அப்புறம் சொல்லுங்க, உங்களை மகிழ்விக்க அருமையான இடைக்கால பாடல்கள் தொடர்ந்தும் தயாரா இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் யாருக்காக சொல்லுங்க? சரி, வசந்தம் எப்பவுமே தனி வழி என்ன?
1: நன்றி.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: கொஞ்சம்
1: சொல்லுங்க, வேலையா வீட்லயா
0: என்று?
1: சரி, ஓகே, சந்தோஷம். பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சி
0: கேட்டுட்டு ஒரு நண்பர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு.
1: அவரோட பேர்
0: அவரை இணைச்சு கொள்ளுங்க. அவரோட பேர் வந்து ரீநாத்.
1: ரீநாத், சரி, ஓகே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ரீநாத்.
0: நன்றி, நன்றி. மத்தியில ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க தவேந்திரன், எங்க நண்பர் ஆர் என் ஜேசாய், சௌரியம் இருக்கிறார் சிறிதாக்கா, ஜெயச்சந்திரன், மற்றது கேசவன், தமிழ் செல்வன், அஜந்தன், எல்லாம்
1: சரி, எல்லாருக்குமே ஒரு ஹாய் தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. சரி, இன்றைய தினத்துல வந்து பிறந்த நாள் கொண்டாடுறவருக்காக மட்டும் நாங்க அடுத்த பாடல் கேட்கலாம், சரியா?
0: நன்றி, நன்றி.
1: ஓகே மயூரன், ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: காலை திரைப்பட பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 12:43.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 இதர பரிசுகளையும்
2: காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள்.

0: இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.
1: இனிமையான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிரை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமாக இணைந்திருக்கிற சொந்தங்களை இணைத்துக் கொள்ளலாம். தர்ஷினி குழு 15 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. அதே நேரம் தியாக ஜனா இணைந்திருக்கிறார். மனைவி பாமினி, அன்பு மகன் துஷாரதன், அதே போல ஜஸ்வித்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அவரும் கல்முனையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். தொண்டிமானார்லேருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல பூனாக்கிலிருந்து ஜெய்ஸ்தாஸ் இணைந்திருக்கிறார். சந்தோஷ், தனுஷியா, அதே போல சஞ்சய், பிரியாக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அடுத்து அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிற நேரம் ஃபிர்தௌஸ் இணைந்திருக்கிறாரு. மூதூர்ல இருந்து இணைந்திருக்கிறார். இந்த நேரம் வந்து மன்ஹா டெய்லர்ல நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா சத்தமா சந்தோஷமா கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதே போல பிரசாத் சிராஜ் இணைந்திருக்கிறாரு. அவரும் இணைந்து கொண்டு உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதே நேரம் கிருத்திக் தாசன் உறவுகளுக்காக பாட விபிக்கட்டு ரவு 4 நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். கொழும்பு 5 திம்பிரிகாசியாலிருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தையல் வேலையோட. அதே போல சுதன் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறாரு. நானுயாலிருந்து நிகழ்ச்சியோடு அவரும் இணைந்திருக்கிறார் பாடல் விபிக்கட்டு. அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மனத்தீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய ஸ்டார் பாடகி ஸ்வர்ணலதா.
0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

0: மதியம் 1 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கொருநாகல் முதல் தம்புள்ளி வரையான பகுதியின் நிர்மாணப் பணிகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் முதல் கலேவல வரையிலான பகுதியை நிறைவு செய்து 2030 ஆண்டுக்குள் தம்புள்ளி வரை அதிவேக நெடுஞ்சாலையை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் மூலம் விமான நிலையத்திலிருந்து சுற்றுலாப் பயணிகள் குறுகிய நேரத்தில் சீகிரியா உள்ளிட்ட பகுதிகளை சென்றடைய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனுடனான போரினால் ரஷ்யாவின் டீசல் எண்ணெய் உற்பத்தி துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் ஆளில்லா விமான தாக்குதல்களால் ரஷ்யாவின் பல டீசல் சுத்திகரிப்பு நிலையங்கள் சேதமடைந்து தற்காலிகமாக செயலிழந்துள்ளதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்கம் உலகளாவிய டீசல் விநியோகத்திலும் எதிரொலிப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யா யுக்ரைன் போரில் மாதம் ஒன்றுக்கு சுமார் 25,000 பேர் பெரும்பாலும் ராணுவத்தினரே உயிரிழப்பதாக டிரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதனால் இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: அழகான ரோஜாவே திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் இந்த மனத்திலத்தின் முதல் பாடலாக வந்தது. செவ்வாயிரம் கொண்டு வரும் மாதிரிய நேர குதகலம் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் 1:09. இந்த நேரம் அழைப்பில் இந்த மனத்திலத்தின் முதல் நேரம் வசந்தகுமார், வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம் வணக்கம்.
0: சந்தோஷமான மகிழ்வான வணக்கம். யார் இது?
1: நான் சபுமால் தந்து திருக்குறியானே வசந்த.
0: வசந்தகுமார் நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கிறேன். லீவாரு
1: இன்னும் இல்ல, வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வந்தேன்.
0: இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: கூடி
0: சீக்கிரமா வந்து கண்டுபிடிச்சிருவீங்க சரியா? நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளும் பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 23 திகதி நாராந்தினிய தேசிய பாடசாலை பாதுகாப்பான பயணத்திற்கு. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம். அனுசரணை
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: கோட்டை வாசல் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வந்தது. நேரம் 1:28. இந்த நேரம் அழைப்பில் மும்தாஸ் பேகம் இணைந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 இருந்து. வணக்கம். சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கீங்க பேகம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா என்று?
1: சொல்லணும்.
0: சரி, ஓகே. நாங்க அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. ஜீவா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் எல்லோருக்காகவும் கேட்கலாம் முந்தா. சரியா?
1: பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: மணிக்கூல் படத்துல தண்ணீரிலே முகம் காட்டும் ஆகாயமே.
0: ஏன் இந்த பாடல் பிடிக்கும்?
1: இந்த வரிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அன்பு
0: கணவருக்காக மட்டும் டெடிகேட் பண்றீங்க இந்த பாடல. கண்டிப்பா அந்த பாடல் தாரன். சரியா? நன்றி.

0: நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர புதுகளும் நிகழ்ச்சியில் ஒழித்து வைந்த நேரம் 1:39. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். சொல்லுங்க, ஆட்டுப்பட்டி தெருவில இருந்து யார் பேசுறீங்க?
1: புவனேஸ்வரி.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, சொந்த இடம் எங்க? வேலை நிமித்தமா இங்க இருக்கீங்க கொழும்புல? அப்படியா? எவ்வளவு காலம் இங்க வந்தீங்க? 15 வருடங்கள். சரி, வேலை எல்லாம் எப்படி போகுது?
1: நல்லா போகுது.
0: சரி, இன்றும் வேலை தானே உங்களுக்கு?
1: இல்ல, வீட்டுல இருக்கேன்.
0: வீட்டுல இருக்கீங்க. சரி, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா?
1: எல்லா பாட்டும் பிடிச்சிருக்கம்மா.
0: இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட பேசுறீங்களா வசந்தத்துல? சந்தோஷமா உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க, சரியா? சரி, ஓகே. அடுத்தும் ஒரு அருமையான பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. யாருக்காக?
1: என் அன்பு கணவருக்காக வேண்டி, ஆஸ்திரேலியால இருக்கு அஜித் குமார் அவர்களுக்காக வேண்டி.
0: சரி, அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றிமா, நன்றி.
0: நேரம் இப்போது 1:40.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: உங்களை மீட்டும் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடகி ஸ்வர்ணலதா.

செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகம் நிகழ்ச்சியோடு உற்சாகமாக சித்தலான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:50. இந்த நேரம் தொடர்ந்து எங்களோட பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிறாங்க. சுதன் இணைந்திருக்கிறாரு. இசை மலையில் நாங்கள் நினைந்துட்டு இருக்கிறோம். பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். குறிஞ்சா கணிவது அசுருடீன் இணைந்திருக்கிறாங்க. அதே போல பரமானந்தன் வசீகரன் அட்டன் இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏங்கிரியிலிருந்து ரவி இணைந்திருக்கிறார். பாடல் தெரிவுகள் சூப்பரோ, சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அதே நேரம் முரளி இணைந்திருக்கிறார். மஸ்கேலியா இருந்து இணைந்திருக்கிறாரு. இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல தண்ணிய ரோட்ல இருக்கிற ஹம்சி ஹோட்டல்ல நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா நாங்க கேட்டிருக்கிறோம். சரி, ஓகே, எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் முரளி. சரி, எல்லோருக்காகவும் கண்டிப்பா பாடல் தயாரா இருக்கு. ராஜுவும் இணைந்திருக்கிறார். அவரும் வந்து கம்மடுவையிலிருந்து நிகழ்ச்சி ஓடி இணைந்திருக்கிறார். எனக்காகவும் அதே விதத்தில் அன்பு மனைவி மல்லிகா, மகள் யஷு, அபி, அதே போல உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து நிகழ்ச்சி ஓடி இணைந்திருக்கிறார். எங்களோடு பார்த்தீங்கன்னு சொன்னா இணைந்திருக்கிறாங்க. விஜயா இணைந்திருக்கிறாங்க. அம்பேத்தனையிலிருந்து விஜயராஜா இணைந்திருக்கிறாரு. பிரசித் அம்சி பனிமலருக்காக பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபைசர் இணைந்திருக்கிறார் எட்டையான் தோட்டையிலிருந்து. அவரும் வந்து நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக நாங்களும் கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து முறை அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அனைவருக்காகவும் அடுத்து ஒரு சூப்பரான பாடல்.

0: நேரம் இப்போது 2 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சர்வதேச கடன் தர நிர்ணய நிறுவனமான ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் இலங்கையின் நீண்டகால வெளிநாட்டு நாணய கடன் நிலை தரவரிசையை சிசிசி பிளஸிலிருந்து பி மைனஸாக உயர்த்தியுள்ளது. வெளிநாட்டு நிதியளிப்பு அபாயங்களை குறைத்துள்ள கொள்கைகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை சுட்டிக்காட்டி இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. கட்டமைப்பு சீர்திருத்தங்களால் பலப்படுத்தப்பட்ட பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மை கொள்கைகளை நடைமுறைப்படுத்தியமையே இந்த தர உயர்வு பிரதிபலிக்கின்றது. இது வெளிநாட்டு நிதியளிப்பு அபாயங்களை குறைத்துள்ளதுடன் பொருளாதார அபாயங்களை எதிர்கொள்ளும் திறனையும் வழங்குகிறது என அந்நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. உத்தரவை மீறி தப்பிச் சென்ற சொகுசு கார் ஒன்று பன்னல நகரில் வைத்து கிரி உள்ள போலீசாரினால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டையும் பொருட்படுத்தாமல் தப்பிச் சென்ற காரை போலீஸ் வாகனங்களை குறுக்கே நிறுத்தி தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதன்போது சாரதி மற்றும் அவருடன் பயணித்த இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாரதியிடமிருந்து போதைப்பொருள் தொகையும் கைப்பற்றப்பட்டுள்ளது.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: கட்டுமான பணியாளர்களின் தவறினால் விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் முக்கிய கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவின் பல முக்கிய விமான நிலையங்களில் விமான பயணங்கள் தாமதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நியூயார்க், பென்சில்வேனியா, நியூஜெர்சி மற்றும் மசசெட் ஆகிய பகுதிகளில் உள்ள விமான நிலையங்களில் நேற்று பிற்பகல் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது. சில மணி நேரங்களுக்கு பின்னர் கேபிள்கள் சீரமைக்கப்பட்டு விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அதன் பின்னரும் சில மணி நேரங்களுக்கு தாமதங்கள் நீடித்ததாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
4: நிமிர்ந்த நடை.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: குளமே தாய் குளமே திரைவிடுவதற்காக இடம்பெற்ற பாடல் அது. நேரம் 2:10 ஆகின்றது. இனிமையான இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக உங்கள் சொந்தம் வசனத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிற இந்த நேரம் அழைப்பில் இந்த மணித்தீலத்தின் முதல் நேரா உமா சந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க உமா
1: சந்திரன்?
0: நல்லா இருக்கிறோம். சரி, இன்று லீவா? வேலையோட இருக்கிறீங்க? வேலை எல்லாம் அப்படி போகுது என்று சுறுசுறுப்பா போயிட்டு இருக்குன்னு
1: சொல்லுங்க.
0: சரி, ஓகே. சாப்பிட்டீங்களா உமா சந்திரன்? ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக நாங்க கேட்கலாம்? சரி, ரொம்ப ரொம்ப நன்றி உமா சந்திரன். தொடர்ச்சியாக சொந்தங்களே, நீங்களும் இதே போல எங்களோட பேசணும் அப்படின்னு சொன்னா அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0112715 0011 அல்லது 0112715 111க்கு கால் பண்ணுங்க. பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வ

0: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: பரிசு தெரிவிப்பதற்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் இப்போது 2:27. இந்த நேரம் அழைப்பில் வானதி, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகாக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா வானதி?
1: சாப்பிட்டேன் அக்கா.
0: சரி, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா? மகிழ்ச்சி வானதி, அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க?
1: முக்கியமா
0: சரி எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். வானதி, நன்றி.
1: நன்றி அக்கா.

0: பொன்னுமணி திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் ஆல்பர்ட். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கீங்க ஆல்பர்ட்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கிறேன். வர்க் எல்லாம் எப்படி போகுது ஆல்பர்ட்?
1: என்ஜாயா போகுது அக்கா, வசனத்தோட
0: என்ஜாயா போயிட்டு இருக்கு. ஓகே, பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா?
1: செவ்வாய் உணவாக வேணும்.
0: சரி, அடுத்த அடுத்து மறுமையான பாடல்கள் தயாரா இருக்கு. சரியா?
1: சரிங்கக்கா.
0: சரி, யாருக்காக அடுத்த பாடல்? அனைவருக்காகவும் அடுத்தும் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. நேரம் இப்போது 2:42.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். இதமான இடைக்கால பாடல்களோடு

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இனிமையான நேர்கள பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தில் இணைந்திருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு சரி இந்த நேரம் தொடர்ந்து வந்து ஏராளமான சொந்தங்கள் எங்களுடைய பேஸ்புக் பக்கமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, இணைத்துக் கொள்ளலாம். எங்களோட ரோஜா இணைந்திருக்கிறாங்க, அன்பான வணக்கங்கள். எல்லா பாடல்களும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் இணைந்திருக்கிறாங்க. அதே போல நிர்மலா பாலா இணைந்திருக்கிறாங்க உறவுகளுக்காக பாடல்கள் கேட்டு. மாவனிலிருந்து நிஷா இணைந்திருக்கிறாங்க. தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பரா கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரம் எங்களோட வந்து இணைந்திருக்கிறாங்க ராஜு இணைந்திருக்கிறார், அன்பான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி. பிரகாஷ் குமார் இணைந்திருக்கிறார், மாவனிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிற நேரம். கீதா ஸ்ரீ இணைந்திருக்கிறாங்க, திஸ் மகாராமையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹப்டால இருந்து நவீன் இணைந்திருக்கிறாரு. ஹக்மத் ஜியா இணைந்திருக்கிறார் பொத்துவில இருந்து, உங்களுக்காக அடுத்த பாடலை டெடிகேட் பண்றதா சொல்லி இருக்கிறார். அதே போல கஜா இணைந்திருக்கிறாரு, பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. யட்டியாந்தோட்டல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதே போல அக்கறை பற்றி பப்டேல இருந்து நிசார் இணைந்திருக்கிறாரு. திருக்குமார் இணைந்திருக்கிறார், இனிமையான வணக்கங்கள். மாத்திரையிலிருந்து நானும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறேன், பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல்

ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜி ஆர் மற்றும் ஆனந்த் இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரேமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நன்றி ரூபினா. நேர்கள் தொடர்ந்து வசனத்தோடு கிடைந்திருக்கலாம். நேரவி பொழுது மாலை 3 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: யாழ்ப்பாணம் செம்மணி A9 வீதியில் கார் ஒன்றும் டிப்பர் ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர். இன்று காலை 7:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்த மூவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை மற்றும் கட்டார் ராஜ்யத்துக்கு இடையிலான தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறைகளின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கட்டார் தொழிலாளர் அமைச்சருடன் இடம்பெற்ற சந்திப்பில் திறன் வாய்ந்த இலங்கையர்களுக்கான வேலைவாய்ப்புகளை அதிகரித்தல், தொழிலாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் தொழில்சார் தகுதிகளின் பரஸ்பரம் அங்கீகரித்தல் மற்றும் திறன் அடிப்படையிலான உயர் மதிப்பு வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்காவும் இஸ்ரேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை கைவிட தயாராக இருந்தால் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பிரதிநிதி மைக் வால்ஸ் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஹோமோஸ் நீரிணை ஊடாக ஈராக்கின் எரிபொருள் கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதிக்கவில்லை என ஈராக் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தடைகள் காரணமாக ஈரானிய விமானப்படை சேவைகளுக்கான வசதிகள் நாளை முதல் இடைநிறுத்தப்படும் எனவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: நிமிர்ந்த நடை.

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராசங்கள்.

0: வசனம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள் என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கமானது.
1: வணக்கம் வணக்கம் ஜிஆர் நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: 102.6 102.8 வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம். அதே போல www.vasanthamfm.in பக்கம் இணைந்திருக்கலாம். 5 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களிடம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள போறீங்க. வசந்தத்தோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இன்றைக்கு செவ்வாய் ராகம் அப்படிங்கிறதுனால நிறைய இடைக்கால பாடல்களை இது நாள் முழுக்க கேட்டு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு.
1: இப்போது பாத்தீங்கன்னா சியார், அதிவேக வீதிகளில் வந்து இந்த ஆசனப்பட்டி வசதி வந்து இல்லாத இருக்கைகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு வந்து எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வந்து காவல்துறையினர் வந்து எச்சரித்திருக்காங்க. அதிவேக வீதிகளை பயன்படுத்தும் வாகனங்கள் ஆசனப்பட்டி பொருத்தப்பட்டுள்ளதா மற்றும் இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பயணிகளை அழைத்து செல்ல வேண்டும் எனவும் வந்து போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதிமா காவல்துறை அதிகாரி வந்து தெரிவித்திருக்காரு. இதன்படி வந்து பின்னால் இருக்க வந்து 2 ஆசன பெட்டிகள் மட்டுமே இருந்தால் 2 பயணிகள் வந்து அங்கு வந்து பயணிக்க வேண்டும் எனவும் வந்து அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. அங்கு ஆசன பெட்டி இல்லாமல் வந்து 3வது பயணி ஒருவர் வந்து நடுவில் பயணித்தால் வந்து அந்த பயணிக்கு எதிராக காவல்துறையினர் வந்து சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு.
0: சரி, ஓகே. இப்பவுமே ஆசனப்பட்டி, வாகனத்தினுடைய ஆசனப்பட்டி என்பது உங்களுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான். எனவே அது கடுமையாக்கப்படும் போது உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் இல்லையா? இன்று எல்லோரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் இருக்கும், எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறனா நிறைய அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை எதுக்கு உயிரிழந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியாம உயிரிழந்த ஒரு நாள். இன்றைக்கான தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற ஈஸ்டர் அட்டாக், அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கினுடைய இறுதி முடிவு, அதாவது விசாரணை இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் தீர்ப்பு வாசிப்பு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் முன்னிலையில் இன்று 12:27 தொடங்கியிருந்தது. 3 நீதிபதிகள் சிறப்பு மேல் நீதிமன்றத்தின் சிறப்பு நீதிபதிகளின் முன்னிலையில் இந்த வழக்கு நடைபெறுகிறது. குறிப்பாக ஆனந்தி, பிரதிவாதிகளுக்கு 16 குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து மதிய உணவு இடைவெளிக்காக 1:45 வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருந்தாலும் நிறைய ஒரு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊடகவியலாளர்களுக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் பார்க்கலாம், பொறுத்திருந்து இன்று எப்படியாவது இதற்கான ஒரு முடிவு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எல்லோரும் ஒட்டுமொத்த, அதாவது இலங்கையில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கொலை மற்றும் கடுமையான காயங்களை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 23,270 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். எனவே நௌஃபர் மௌலானா உட்பட நிறைய பேர், கிட்டத்தட்ட 25 பேர், அதில் ஒருத்தர் உயிரிழந்ததை தொடர்ந்து மறுபடியும் இந்த வழக்கு மீள்பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இப்போ 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான தொடரப்பட்ட இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வெளியிட இருக்கிறது. எனவே எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறது, நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புறோம்.
1: வதையின் அடுத்த ஒரு அருமையான பாடல் வருகிறது. சின்ன தம்பி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனோ பாடும் பாடல்,
0: நல்ல பாடல் கேட்கலாம்.

0: நேரம் மாலை 3:18.
1: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 KKR பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 23rd நாராந்தினிய தேசிய பாடசாலை ஜேகேஆர் பாதுகாப்பான பயணத்திற்கு காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்

0: சரி, ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இன்று நாள் முழுக்க வசந்தத்தின் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து நல்ல விஷயங்களையும் வரும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். www.vasanthamfm.in பக்கம் கூட இணைந்திருக்கலாம்.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜிஆர், இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அன்பையும் வாழ்வின் மீதான நம்பிக்கையையும் விதைக்கும் வகையில் வந்து அனுஷ்டிக்கப்படும் உலக ரோஜா தினம் வந்து இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சரியா, வந்து இந்த புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் நோயுடன் போராடி வருபவர்களுக்கு வந்து நம்பிக்கையையும் ஆதரவையும் வழங்குவதே இத்தினத்தின் முக்கிய நோக்கமாகவும் என வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரம் கனடாவை சேர்ந்த 12 வயது சிறுமி மெலிண்டா ரோஷியின் நினைவாக புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக இந்த நாள் வந்து ஆண்டுதோறும் வந்து கடைபிட்டு வருகிறதா. சரியா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் மன உறுதியை வலிவுபடுத்தும் அவர்களுக்கு சமூகத்தின் ஆதரவு மற்றும் அன்பையும் வெளிப்படுத்தும் நாளாக உலக ரோஜா தினம் வந்து இன்று வந்து அனுஷ்டிக்கப்படுகிறதா வந்து சொல்லியிருக்காங்க.
0: சரி, ஓகே, நல்ல விஷயம்தான். அதாவது பாஸ்போர்ட் ரிப்போர்ட் வெளியிட்ட தரவரிசைகளின் படி உலகம் முழுவதும் கடவுள் சுற்றினுடைய வலிமை விசா அணுகள் தொடர்பான தகவல் இப்போது வந்து வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இலங்கைக்கு 169வது இடம் கிடைத்திருக்கிறது. இந்த உலகளாவிய பயண சுதந்திரத்தை அளவிடும் தரவரிசையில் இலங்கையினுடைய கடவுச்சீட்டுக்கு 169வது இடம் கிடைத்திருக்கிறது. இதில் இலங்கை கடவுச்சீட்டின் மொபைல் சிட்டி ஸ்கோர் 53 பதிவாக இருக்கிறது. இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் 15 நீங்க விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும். 34 சென்றடைந்த பின்னர் நீங்க விசாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டுமல்ல, 4 மின்னணு பயண அனுமதி அதாவது ETA மூலம் செல்ல முடியும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 145 செல்வதற்காக முன்கூட்டியே விசா பெறுவது அவசியம் என இந்த பாஸ்போர்ட் ரிப்போர்ட் தரவரிசைகள் தெரிவிக்கிறது. இது மட்டுமல்ல, பிராந்திய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வந்துட்டு இந்தியா வந்து 131வது இடத்திலும், சீனா 91வது இடத்திலும், ரஷ்யா 75வது இடத்திலும், பாகிஸ்தான் 183வது இடத்திலும் தரவரிசைப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு அருகில் உள்ள அதாவது மியான்மர் 168வது இடத்திலும், நேபாளம் 171வது இடத்திலும், எத்தியோப்பியா 173வது இடத்திலும் இருக்கிறது. உலகளவிய ஐக்கிய அரபு ராஜ்யம் முதல் இடத்தில் மீண்டும் இடம் பிடித்திருக்கிறது. அதே போன்று சிங்கப்பூர் 2வது இடத்திலும், ஸ்பெயின் 3வது இடத்திலும், மலேசியா 4வது இடத்திலும், அதே போல லக்சம்பர்க் 5வது இடத்திலும் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளான ஆனந்தி பிரான்ஸ் 6வது இடத்திலும், நோர்வே 7வது இடத்திலும் தரவரிசைப்பட்டிருக்கிறது. இந்த பாஸ்போர்ட் ரிப்போர்ட் தளத்தின் தரவரிசைப்படிதான் இலங்கைக்கு இப்போ 169வது இடம் கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, 200 கிடைச்சிருக்கு இல்லையா, நல்ல விஷயம்.
1: சரி, படத்தோரு சூப்பரான பாடல் வருகிறது. அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் SP பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.
0: தொடர்ச்சியாக நின்றிருக்கலாம். 3:26.

0: அலைகள் ஓய்வதிலே திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டீங்க. நிறம் மாலை 3:31.
1: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.2.
2: பொருளாதாரமும் பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், அழகான ஒரு பாடல்.
1: ஆமா,
0: புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல்.
1: நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. புத்தகத்துல இப்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். சரி, ஓகே, அவங்களுக்காக அந்த பாடலை கொடுத்தாச்சு. குறிப்பாக நிறைய விஷயங்கள் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் இணைந்திருப்போம். வசந்தத்தின் செவ்வாய் ராகம் அப்படிங்கறதுனால நிறைய எக்கச்சக்கமான இடைக்கால பாடல்கள் இன்று நாள் முழுக்க வசந்தத்தோடு கிணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம். மறந்த பாடல், நினைச்ச பாடல், நினைக்காத பாடல்கள், இப்படி எக்கச்சக்கமான பாடல்கள் வரும், கேட்டுட்டே இருக்கலாம். ஓகே, அதாவது குறிப்பாக இயக்குனர் அட்லி, நடிகர் அல்லு அர்ஜுன் கூட்டாணிகள் உருவாகும் திரைப்படமான அந்த ராக்கா திரைப்படம் இருக்குதானது. இப்ப அதுக்கு ஒரு கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறது. அட்லியினுடைய இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் இந்த ராக்கா திரைப்படத்துக்கு தான் கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறது. இந்த திரைப்படத்துல தீபிகா படுகோன், அதே போல ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோர் முக்கிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அந்த திரைப்படத்துல என்ன ஸ்பெஷல், எதுக்காக அந்த கின்னஸ் சாதனை கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, உலகின் முதன்மையான VFX நிறுவனங்கள்ல பணியாற்றி இருக்கிறவங்க இதுல பணியாற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதுல இன்னும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கிறது என்னன்னா, 37 நடிகர்களின் அசைவுகள் நிகழ்நேர மோஷன் கேப்சர் தொழில்நுட்பம் மூலம் படப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்பட தயாரிப்பில் ஒரே நேரத்தில் அதிக நபர்களை கொண்ட நிகழ்நேர மோஷன் கேப்சர் தொழில்நுட்பம் மூலம் பதிவு செய்து கின்னஸ் சாதனைக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த திரைப்படம் தட்டி சென்றிருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அந்த மூமெண்ட்கள் எல்லாம் அது கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இது வந்துட்டு இந்த இந்த சா இந்த குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக இந்த கின்னஸ் உலக சாதனை சான்றிதழில் நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் இயக்குனர் அல்லி இணைந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சூப்பர் இல்ல.
0: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சு யார், சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் உள்ள துணி தொழிற்சாலை ஒன்றில் வந்து ஏற்பட்ட தீ விபத்தில் வந்து 8 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க, ஒருவர் வந்து காயமும் அடைந்திருக்காங்க. குவாங்டான் மாகாணத்துல வந்து ஷங்டோ மாவட்டம் ஆடை தொழிற்சாலை உற்பத்திக்காக முக்கிய தொழில் மையமாக விளங்கி வருகிறது. சரியா, பகுதியில் வந்து வெளிநாட்டு முதலீடு நிறுவனங்கள், கூட்டு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் வந்து அங்க வந்து இயங்கி வருதான். சரியா, இந்த நிலையில் வந்து குவாங்ஷாங் நகரில் வந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தொழிற்சாலையில தான் தீ விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. தீ வேகமாக பரவியதை தொடர்ந்து வந்து தொழிற்சாலையில் பணியாற்றிய தொழிலாளர்கள் வந்து அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற போது எனினும் தீ விபத்தில் சிக்கி 8 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. மேலும் ஒருவர் வந்து காயமடைந்து தற்போது வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. அந்த தீ விபத்து ஏற்பட்ட காரணம் இதுவரையும் கண்டறியப்படவில்லை எனவும், சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வந்து முன்னெடுத்து வருவதாகவும் வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க.
1: சரி பாருங்களேன், ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் வெயில், இதே போல தீ விபத்துகளும் அடிக்கடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓகே, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம்.

0: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி சுவர்ணலதா. ஒழிக்கும் பாடல் இது என் ராசாவின் மனசில் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில்.

0: அனுசரணை வழங்குவது.
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஹப்பத்தலை நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை முதல் கடும் பனி ஓட்டம் நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் வீதிகளில் எதிரே வரும் வாகனங்களை கூட தெளிவாக காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வாகன சாரதிகள் முன் விளக்குகளை ஒளிரச் செய்து வேகத்தை குறைத்து போதிய இடைவெளியை பேணி அவதானமாக பயணிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு புத்தகங்களை வாங்க வருபவர்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மீள் பயன்பாட்டு பைகளை கொண்டு வருமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் புத்தகங்களை எடுத்துச் செல்ல அதிகளவில் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு வெளியிடப்பட்ட வருத்தமான அறிவித்தலின்படி கைப்பிடியுடன் கூடிய பிளாஸ்டிக் பைகளை வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளதுடன் பணம் அறவிடப்பட்டால் அதனை பற்றுச்சிட்டு தெளிவாக குறிப்பிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: இந்தியாவின் கேரள மாநிலத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 6 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் காரணமாக பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சிலர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இடுக்கி மற்றும் கோட்டயம் மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழை தீவிரமடையும் பட்சத்தில் மக்களை உடனடியாக வெளியேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனுத்தியாளர் செய்தியினை 5 மணிக்கு எதிர்பார்க்கிறோம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் சூடிய மகுடமே
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு இரண்டாவது மடைத்தளத்தோடும் இணைந்திருக்கிறோம். வசந்தத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க.
1: உலகத்தில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும்.
0: சரி, ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இன்று நாள் முழுக்க உங்களுக்காக செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இடைக்கால பாடல்களோடும் இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதாவது, ஐநா மீதான நம்பிக்கையை தகர்த்து விட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்கி தெரிவிச்சிருக்கிறாரு. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஆனந்த் இப்போ நியூயார்க் வந்தடைந்திருக்கிறாரு. இந்த அவர் மட்டுமல்ல, அவர் உயர்மட்ட ராஜதந்திரிகளும் வருகை தந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் சியோனின் ஆட்சியால் மீது தொடுக்கப்பட்ட அந்த கோழைத்தனமான போர், அதைத் தொடர்ந்து நிகழ்வுகள் நடைமுறையில் இந்த போர் சூழலாகவே நீடிக்கும் ஒரு நிலையில்லாத தன்மையாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இயல்பாகவே ஈரானிய மக்களின் அந்த நியாயத்தன்மை, உரிமைகள் மற்றும் அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு ஒரு முக்கிய சர்வதேச மேடையாக பயன்படுத்துவதே எங்கள் முதன்மை நோக்கம் என்று அமைச்சர் இந்த விஜயத்தின் போது தெரிவிச்சிருக்கிறார்.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, ஈரான் தலைநகர் தெஹரான் வானில் வந்து இரவு நேரத்தில் வந்து பிரகாசமான பல வண்ண விளக்குகளுடன் மர்மமான பொருள் ஒன்று வந்து மிதந்ததாக கூறப்படும் சம்பவம் வந்து அந்த பகுதியை வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வானில் காணப்பட்ட குறித்த மர்ம பொருளை வந்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய தொலைபேசிகளில் வந்து காணொலியாக பதிவு செய்திருக்காங்க. பல வண்ணங்களில் ஒளிர்ந்தபடி வானில் மிதந்த அந்த பொருட்கள் தொடர்பான காணொலிகள் தற்போது வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து வேகமாக பரவி வருகிறது. எனினும் குறித்த பொருள் ஆளில்லா வானூர்தி அல்லது வேறு வகையான பறக்கும் பொருளா என்பது தொடர்பில் இதுவரைக்கும் அதிகபூர்வமான தெளிவான தகவல்கள் எதுவும் வெளியாகவும் இல்லை, கிடைக்கவும் இல்லை எனவும் சொல்லியிருக்கிறாங்க.
0: அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடன் அந்த வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில வந்து கனடாவின் பல்வேறு நகரங்களானது இப்போ அங்கில் இருக்கிற தொழில் வணிகங்கள் இருக்குதானே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டொனால்டோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் இதை ஒரு விரிவான ஒரு அறிக்கை மூலம் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 60,000 தொழிலாளர்கள் இருந்து 3,000 மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் இந்த நேரடி வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது.
1: படுத்தோர் அழகான பாடல் வருகிறது. எஸ்பிபியின் குரல்ல வந்து இளையராஜா இசையமைத்த உதய ராகம் உதய கீதம் திரைப்படம்.
0: நல்ல பாடல் கேட்கலாம்.

0: ஸ்டோரி
1: என்னன்னு சொல்றான் பாருங்க.
2: லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
3: குட்டி ஸ்டோரி,
0: குட்டி ஸ்டோரி.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது.
5: இன்றைய நாளுக்கான இந்த மனிதாளத்தின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
6: ஒரு ஊரில் வந்து அருண் என்ற சிறுவன் வந்து இருந்திருக்கான். அவனுக்கு வந்து மற்றவர்களை பத்தி எப்போதுமே புறம் பேசுறது வந்து ஒரு பழக்கமாவே இருந்திருக்கு. சரியா, ஒரு நாள் அவனுடைய நண்பன், சரியா க்ளோஸ் ஃப்ரெண்ட், சரியா ரெண்டு பேரும் எங்க போனாலும் உன்னாதான் போவாங்க, உன்னாதான் இருப்பாங்க அப்படிப்பட்ட விஜய், சரியா விஜய் தன்னுடைய நண்பனை பத்தி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, மத்தவங்க கிட்ட வந்து, சரியா மற்ற நண்பர்களிடம் வந்து விஜய் வந்து படிக்கவே மாட்டான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் வந்து சரியான மாதிரி மோசம், அவனுக்கு கதைக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பா சொல்லிருக்கான். சரியா, ஒரு நாள் அந்த பேச்சு வந்து விஜய்ட காதுக்கு வந்து வந்திருக்கு. சரியா, உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து உன்னை தப்பா பேசுறாரு, சரியா நீ இல்லாத இடத்துல வந்து உன்னை பத்தி தப்பா பேசுறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு வந்திருக்கு. சில நாட்களுக்கு பிறகு அருணை பற்றியும் சிலர் வந்து பேச தொடங்கிட்டாங்களாம்.

0: சரியா? அப்ப இது எப்படியுமே அருணுடைய வந்து மிகவும் வேதனையா இருந்திருக்கு. சி, நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. அப்போது விஜய் அவனிடம் சொன்னானா, அருண், பிறரை பற்றி நாம் பேசும் போது வந்து அது அவர்களுக்கு எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தும் என்று உனக்கு புரிகிறதா என்று கேட்டிருக்கான். அப்போதுதான் அருணுக்கு புரிஞ்சிருக்கு, நாம் ஒருத்தரை நம்ம எவ்வளவு தூரம் பேசுறோமோ அது வந்து திரும்பியும் நமக்கு வரும். சரியா? அந்த நேரம் வந்து அவன் தலை குனிந்து நின்னிருக்கா. நான் செய்த தவறு இப்போதுதான் எனக்கு புரிகிறது. இனிமேல் யாரையும் பற்றி நான் இல்லாத இடத்தில், அவர்கள் இல்லாத இடத்தில் வந்து நான் யாரையும் பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னா, நாம் ஒருவரை பற்றி பேசுவதற்கு முன் அதே வார்த்தைகள் நம்மை பற்றி யாராவது பேசினால் நமக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு கணம் யோசிக்க வேண்டும். சரி, அந்த புறம் பேசுறத வந்து விட்டுறணும். சரி, அவங்க கூட இருக்கிறவங்களை பத்தி அவங்க இல்லாத இடத்துல எப்பயுமே பேசாதீங்க. ஏன்னா அது ஒரு நாளைக்கு வந்து அவங்களுடைய காதுக்கு வந்து அந்த செய்தி போய் சேரும் போது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம கூட இருக்கிற நம்ம ஒரு ஃப்ரெண்டே நம்மளை போயிட்டு அந்தந்த இடத்துல தப்பா பேசுறாங்களே அப்படிங்கிறது.
1: அது மட்டுமல்ல, நல்ல புரிந்துணர்வு இருந்தா யாரு என்ன பத்தி பேசினாலும் சரி, என்னதை பத்தி பேசினாலும் சரி, அது அவங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுவாங்க. நல்ல புரிந்துணர்வு இல்லாத நண்பர்கள், அடுத்தவங்க வந்துட்டு பேசுறாங்களே, அப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, டக்குன்னு வந்துட்டு மனசுடைஞ்சிட்டு அந்த கூட இருந்த நல்ல நண்பரை கூட சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கும். எனவே நல்ல புரிந்துணர்வு எப்போதுமே வேண்டும். வாழ்க்கை என்பது எண்ணம் போல் தான் வாழ்க்கை.
2: என்னென்ன சொல்றா பாருங்க.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசந்தத்தின் போட்டுதாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம், இரண்டு பேரும் இணைந்திருப்போம். 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல சுவில் பக்கங்கூடாகவும் இணைந்து நல்ல நல்ல பாடல்கள் வரும், கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜியா, இந்த சிங்கப்பூர்ல வந்து இந்த பேருந்து முனைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து இந்த அசுத்தம் படுத்துவது போன்ற குற்றங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 5000 அபராதம் வந்து விதிக்கப்படும் என வந்து தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் வந்து இந்த பேருந்துல பயணிக்கும் போது வந்து மத்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு சீட்ல கால்களை தூக்கி வைக்கிறது, சரியா, தன்னுடைய பயண பொதிகளை வந்து மற்ற சீட்லயும் வைக்கிறது, இந்த மாதிரியான குற்றங்களுக்கும் வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து பேருந்துல பயணிக்கிற பயனாளிகளுக்கு மட்டும் இல்லாம ஓட்டுநர்களையும் சாரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
0: அதாவது உலகத்திலே பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜென்டினா நாட்டினுடைய ஃபுட்பால் ராஜான்னு சொல்லலாம், மெஸ்ஸி. அர்ஜென்டினா அணிக்கான மெஸ்ஸி தனது கடைசி போட்டியாக அக்டோபர் 6 பெனின் அணிக்கு எதிராக விளையாட இருக்கிறார். இதுக்கான புதிய ஜெர்சியை அவர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு இருக்கிறார். ஆனந்தி, இந்த பதிவில் வந்துட்டு ஒரு கடைசி போட்டி வாழ்நாளுக்கான ஜெர்சி என குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த மெஸ்ஸி அதே போல வீடியோ ஒன்றையும் அதனுடன் வெளியிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்துட்டு நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க.
1: அதே நேரம் ஜியார், இன்னொரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கின்றது, சரியா. அந்த வீதி விபத்துகளை குறைத்து கொள்ளும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இந்த டேக் கேர் வேலை திட்டமானது வந்து மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வந்து மையமாக கொண்டு நடந்துட்டு வருது. இப்ப 2வது கட்டமாகவும் நடைபெற்றுட்டு வருது, ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ்.
0: எனவே வீதி விபத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே விதிமுறைகளை சரியாக கடைபிடிச்சு இந்த வீதி விபத்துகளிலிருந்து கொஞ்சம் குறைத்து கொள்ளக்கூடிய இருங்க. சரி, மழைக்காலம் ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிறதுனால பாதுகாப்பாக எப்பவுமே உங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும். சரி, நாங்கள் இப்போ வந்துட்டு நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இணைத்துக் கொள்ளலாம். இனிய மாலை வணக்கம் சபமல்கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் அருமையான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் இணைந்திருக்கிறாங்க. போனாகலே ஜேசும் அன்பான வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. அதே போன்று இங்கே ரவி கூலான மாலை வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள். மதுரை சண்முக சுந்தரமும் இணைந்திருக்கிறாரு.
1: அதே நேரம் மஸ்கேலியாவில் இருந்து நிர்மலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அக்கரிப்பற்று பொப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தொண்டை மன்னாரில் இருந்து செல்வ சன்னிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆனந்தி மற்றும் ஜிஆர் இருவருக்கும் வணக்கம் என்று பிரசாந்த் ராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஊர்கொடவத்தையில் இருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சென்னையில் இருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான வணக்கம் என்று சொல்லி தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை வணக்கம் என்று கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா இணைந்திருக்காங்க.
0: சரி, எல்லாரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்க.

0: என்ன நீங்க கட்டிடுக்கு வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
1: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
0: என்ன பிராண்ட்?
1: நல்ல பிராண்ட் ஒன்று.
0: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
1: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல ஜிஐ பாக்ஸ் பார். இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

என்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தலியாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி சுவர்ணலதா. ஒலிக்கும் பாடல் இது மன்னன் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசை. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சுவர்ணலதா பாடும் பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: போலாமா? போகலாம். என்ன சரி, உலக ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகணும். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீஸ்ருபி இணைந்திருப்பாங்க. இன்றைய தினமும் இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு விடைபெறும் நாங்கள், நான் ஜி ஆர் மற்றும் உங்கள் அன்பின் ஆனந்தி. தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேட்டின் மக்களே. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நன்றி ஜிஆர் மற்றும் ஆனந்தி. நேர்கள் திருந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நேரம் மாலை 5 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மேல்மாகாண சபையின் முன்னாள் சுகாதார அமைச்சரான ஜகத் திலகசிறி பெரேரா லஞ்ச குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய சாட்டல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆளுநர் குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பு பிரதான நீதிமன்ற முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவ்வாணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. பொலிஸ்மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சன் நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டுள்ளாரா என்பது தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 12 தேதி அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மக்கள் பேரணியில் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளாரா என்பது குறித்து இந்த விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரான் தனது ஏவுகணைகள் மூலம் தாம் தீர்மானிக்கும் எந்த பகுதியையும் கட்டுப்பாடுகள் இன்றி தாக்க முடியும் என அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் காலிபாஃப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரான் சார்பில் தலைமை பேச்சுவார்த்தையாளராகவும் செயற்படும் அவர் பொருளாதாரம், ராணுவம், ராஜதந்திரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மோதல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் ஈரான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என தெரிவித்துள்ளார். இந்த மனத்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனத்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். செவ்வாயகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள்லயுமே கூட சுமாய் 80களில் வெளியான சூப்பரான பாடல்களை தரத்துக்கு நானுமே காத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கு 0-1-2-7-7-5-0-0-1 கதை போட 0-1-2-7-7-5-1-1-1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சதங்களுக்கும் விருப்ப பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0-7-6-0-47-102-6 என்ற இலக்கத்தினோட எங்களுடைய வாட்ஸ்அப்லையும் நீங்க வந்து எங்களுக்கு உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களை தாங்க யார் யாரு அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா அதையும் நானும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன்.

0: நூற்றி எடுத்து சுமிட்டு அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருக்கிறோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: இனிய மாலை நேரம் வணக்கம் அக்கா, பாராட்டு சிவகுமார்.
0: மாலை நேரம் வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நானும்
0: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சிவகுமார். அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியா, ஓகே ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடலை யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: பாடல் கேட்கறது அபிஜானு, பிரேம்குமார், திரிசான், மதுசானுக்காம், பாராஷ்டன், ஞானசேகரன், வெள்ளையர் சவுந்தராஜ், கிரிபோ டீசனுக்காகவும், கண்ணத்தர் வசந்தத்தில், சுதா செல், கண்ணத்தல், சீல் பாக் பவார், பாக்கி நகேஷ் சோசா, நல்ல பேரும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

0: மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிற
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டு பேச
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: மக்கள் சூடிய மந்திரமே மற்றும் இதர பரிசுகளையும் அனைவருக்கும் வாசி.
4: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
5: அன்னி சாயம் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
1: மன்னினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே.
0: இதயத்தின் ஓசையோ

0: இளையராஜாவினுடைய இசையில எஜமான் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: அன்பான மாலை நேரம் வணக்கம்.
0: அன்பான மாலை நேரம் வணக்கம்.
1: தப்புமாள் தந்தை பெரிய குறியால இருந்து வசந்த.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் வசந்தகுமார். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இப்பொழுது வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? ஆமா, டீ எல்லாம் குடிச்சு இப்ப டீ குடிச்சு கொண்டேதான் நிகழ்ச்சியை
0: கேட்டுக்கொண்டிருக்கேன். ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: அடுத்து நீங்கள் தரும் பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடை ஈரன், நண்பன் தலவக்கலை கிருஷ்ண பக்தன், வத்தலை ஐயா கண்ணு, நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், அண்ணன் பாதிக்கை சின்ன தம்பி, அன்பம் பிட்டிய ராசையா, பிசனிஸ் கார்பரேஷன் ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், அருள்மொழி, உமா சந்திரன், கிளவட்ட குணசீலன், சுசலகம குசலராஜா, சாம்குமார், ஆதிமூலம் ஐயா இவர்களுக்காக கேட்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி ஸ்வர்ணலதா.

0: மனதின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் வேல் தோட்ட இளங்க ஆதி மூலம்.
0: வணக்கம் வணக்கம் ஆதி மூலம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் நன்றி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: தனலட்சுமி, நீர் கொழும்பு சேன்குமார், திருலப்பனை ஏசுராஜ், அவுஷாவளே வசந்தகுமார், குணசீலன் கிளவுட்டன், சின்னையா மகாதேவன், வத்தலை ஐயா கண்ணை, தமிழ் பிரபல பாடகர் அம்பான் பெற்றிய ராசையா, அவர்களுக்காகவும் இந்த வசந்த நேரம் கேட்கும் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப ரொம்ப அனர்ஜியா வந்து பேசிட்டு போயிருந்தாரு. நீங்களும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணணும்.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் முக்கிய வழக்கில் 15 பேர் குற்றவாளிகளாக அறிவிப்பு, 9 பேர் முழுமையாக விடுவிப்பு. 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமில்லை, உச்ச நீதிமன்ற வியாக்கியானம் பாராளுமன்றத்துக்கு. அனுஜனை மீட்க அரசாங்கத்தின் முழு தலையீடு. பிச் ரேட்டிங் தரப்படுத்தலில் இலங்கை முன்னிலைக்கு. ரஷ்ய பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கையை வீழ்த்தி தங்கம் என்ற இந்திய மகளிர் அணி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை உள்ளிட்ட 23,270 மேற்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய குறித்த 24 பிரதிவாதிகளில் 15 பிரதிவாதிகள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு ஏனைய 9 பிரதிவாதிகளையும் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவித்து விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 15 பேருக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படவுள்ளன. நவரத்ன மாரசிங்க, ராமநாதன் கண்ணன் மற்றும் சுஜிவே நிசங்க ஆகிய மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாத்தினால் இத்தீர்ப்பு வழங்கப்பட்டது. நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை உட்பட 23,270 மேற்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமாதிபரால் இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கில் 2,309 சாட்சிகள் சாட்சியம் அளித்திருந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 24 தேதி சாட்சி விசாரணைகள் முழுமையாக நிறைவடைந்தன. தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதை முன்னிட்டு அசம்பாவிதங்களை தவிர்க்க புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பல விசேட போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை என சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஐவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழு வழங்கிய ரகசிய தீர்ப்பை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த போதே சபாநாயகர் இதனை தெரிவித்தார். அதன்படி 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 67 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அவற்றில் 41 மனுக்கள் இணைய வழியாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களை விசாரிப்பதற்காக பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையில் 5 அடங்கிய நீதியரசர்கள் குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கமைய அதற்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் 25 தேதி பிற்பகல் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற விவாதம் எதிர்வரும் செப்டம்பர் 24 மற்றும் 25 தேதிகளில் நடைபெறவுள்ளது. சவுதி அரேபியாவில் சிவராசா அனோஜன் என்ற இலங்கை பிரஜைக்கு அந்நாட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அனோஜனின் விடுதலைக்காக இலங்கை அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் மேலும் தெரிவிக்கையில், அனோஜனை அந்நாட்டின் இணைய குற்றவியல் சட்டத்தின்கள் விசாரிக்காமல் சரியா சட்டத்தின்கள் தண்டிக்க வேண்டும் என சவுதி அரசு தரப்பு சட்டத்தரணை மேன்முறையீடு செய்திருந்தார். அந்த மேன்முறையீட்டை தொடர்ந்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து ராஜதந்திர தலையீடுகளை மேற்கொண்டு வருவதுடன் இலங்கை மற்றும் சவுதி அரேபிய சட்ட வல்லுநர்களிடம் சட்ட ஆலோசனைகளை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அனுஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் சவுதி மன்னருக்கு அனுப்பப்படும் கடிதத்தை கையளிப்பதற்காக பிரதி சபாநாயகர் தலைமையிலான விசேட குழுவொன்று சவுதி அரேபியா செல்லவுள்ளது. எதிர்வரும் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரின் போது சவுதி வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து தண்டனையை குறைக்குமாறு அல்லது ரத்து செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்படவுள்ளது. அனோஜன் சார்பாக சவுதி அரேபியாவில் ஏற்படும் அனைத்து சட்ட செலவுகளையும் இலங்கை அரசாங்கமே ஏற்கும் என்றும் இதுவரை அவரது குடும்பத்தினரால் செலவிடப்பட்ட தொகையை அரசாங்கம் மீள வழங்கும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். சர்வதேச கடன் தர நிர்ணய நிறுவனமான ஃபிட்ச் ரேட்டிங் இலங்கையின் நீண்டகால வெளிநாட்டு நாணய கடனிலை தரவரிசையை சிசிசி பிளஸ் இலிருந்து பி ஆக இன்று உயர்த்தியுள்ளது. வெளிநாட்டு நிதியளிப்பு அபாயங்களை குறைத்துள்ள கொள்கைகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை சுட்டிக்காட்டி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கட்டமைப்பு சீர்திருத்தங்களால் பலப்படுத்தப்பட்ட பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மை கொள்கைகளை நடைமுறைப்படுத்தியமையே இந்த தர உயர்வு பிரதிபலிக்கிறது. இது வெளிநாட்டு நிதியளிப்பு அபாயங்களை குறைத்துள்ளதுடன் பொருளாதார அபாயங்களை எதிர்கொள்ளும் திறனையும் வழங்குகிறது என்று அந்நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இலங்கையின் கடன் நிலைமையானது இன்னமும் அதிகமாக இருக்கும் கடன் மற்றும் கடன் சேவை விகிதங்களால் பிணைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு மிதமான அளவிலேயே காணப்படுவதாகவும் ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் எச்சரித்துள்ளது. தனது அனைத்து எரிபொருட்களையும் இறக்குமதி செய்யும் இலங்கைக்கு அமெரிக்கா ஈரான் மோதலால் அதிகரித்துள்ள எரிசக்தி விலைகள் 3 வருட உபரிக்கு பின்னர் 2026 நாட்டின் நடப்பு கணக்கை பற்றாக்குறை நிலைக்கு தள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சீராக அதிகரித்து வரும் வெளிநாட்டு பண பரிமாற்றங்கள் இந்த அழுத்தத்தை சமாளிக்க உதவுகின்றன. இந்த அழுத்தங்களுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மீள்தன்மையுடன் காணப்படுவதாகவும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய பலதரப்பு அமைப்புகளின் நிதியுதவிகள் குறுகிய கால நடப்பு கணக்கு நெருக்கடிகளை குறைப்பதற்கான நிலையான வெளிவாரி ஆதரவை வழங்குவதாகவும் ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளது. 2027 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் அரசாங்க வருத்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. 2027 அரசாங்கம் எதிர்பார்க்கும் மொத்த செலவு 4,992.77 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2026 ஒதுக்கப்பட்டிருந்த 4,434.36 பில்லியன் ரூபாவுடன் ஒப்பிடுகையில் அதிகரிப்பாகும். அத்துடன் அரசாங்கத்தின் கடன் பொறுப்புகள் மற்றும் கடன் மீள் செலுத்தலுக்காக ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து 4,845 மில்லியன் ரூபாவை ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளது. 2027 அரசாங்கம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகபட்ச கடன் வரம்பை 3,800 பில்லியன் ரூபாவாக தொடர்ந்து பேணவும் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு கடந்த ஜூன் 30 அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்ட சட்ட மூலத்துக்கு சட்டமாதிபரின் அனுமதி பெறப்பட்டதைத் தொடர்ந்து அது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. கிரியுள்ளவில் போலீசாரால் நிறுத்துமாறு சமிக்கை செய்யப்பட்ட நிலையிலும் அதனை பொருட்படுத்தாமல் தப்பிச் சென்ற சொகுசு கார் ஒன்று பன்னல நகரில் சுற்றுவளைக்கப்பட்டது. இதன்போது அந்த கார் செலுத்திய சாரதி மற்றும் அதில் பயணித்த இரு பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கிரியுள்ள பகுதியில் வைத்து இந்த காரை சோதனையிடுவதற்காக போலீஸ் உத்தியோகத்தர்கள் வாகனத்தை நிறுத்துமாறு சாரதிக்கு சமிக்கை செய்துள்ளனர். எனினும் அதனையும் மீறி அந்த கார் நிறுத்தாமல் வேகமாக தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து காரை பின்தொடர்ந்து சென்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் வாகனத்தை நிறுத்துமாறு சாரதிக்கு மீண்டும் மீண்டும் சமிக்கை செய்தனர். அவர் போலீசாரின் உத்தரவை பொருட்படுத்தாமல் காரை செலுத்தியதால் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இருப்பினும் அவர் காரை நிறுத்தாமல் தொடர்ந்து செலுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பன்னல நகரத்தில் வைத்து போலீஸ் ஜீப் வண்டி மற்றும் மேலும் சில வாகனங்களை குறுக்கே நிறுத்தி காரை மறித்து நிறுத்த போலீசாரால் முடிந்துள்ளது. அங்கு வாகனம் நிறுத்தப்பட்ட போதிலும் சாரதி காரின் கதவுகளை திறக்காததால் போலீஸ் உத்தியோகத்தர்கள் T-56 ரக துப்பாக்கிகளை காண்பித்து கதவை திறக்குமாறு கட்டளையிட்ட போதிலும் சாரதி அதனை மறுத்துள்ளார். இதன் காரணமாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் காரின் இடதுபுற முன் கதவு கண்ணாடியை துப்பாக்கியால் அடித்து நொறுக்கிய பின்னரே சாரதி கதவை திறந்துள்ளார். இதற்கமைய காரில் இருந்த சாரதி மற்றும் மேலும் இரு பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சாரதியிடமிருந்த சிறிய அளவிலான போதைப் பொருளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கிரியுள்ள பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவர். சம்பவம் தொடர்பில் கிரியுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உலக சந்தையில் உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலைக்கு மத்தியில் உள்நாட்டு எரிபொருள் விலை திருத்தம் குறித்து அரசாங்கம் தற்போது பரிசீலித்து வருவதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் அதிகரித்துள்ள எரிபொருள் விலையின் சுமையை மக்கள் மீது சுமத்தாமல் மானியம் ஒன்றை வழங்குவது குறித்து அரசாங்கம் தற்போது கலந்துரையாடி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதன்படி இதற்காக திரைசேறியுள்ள நிதியில் ஒரு பகுதியை பயன்படுத்தி உயர்ந்து வரும் எரிபொருள் விலைக்கு மானியம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அந்த மானியத் தொகை எவ்வளவு என்பது இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என தெரிவித்த அமைச்சர், உலக சந்தையில் அதிகரிக்கும் முழு தொகையையும் மக்கள் மீது சுமத்தாமல் திரைசேறு ஊடாக மக்களுக்கு ஏதேனும் ஒரு நிவாரணத்தை வழங்கவே அரசாங்கம் எப்போதும் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். மீண்டும் ஒரு முறை இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து நாம் பரிசீலித்து வருகிறோம். முழு சுமையையும் மக்கள் மீது சுமத்தாமல் அரசாங்கத்தால் ஏதேனும் ஒரு மானியத்தை வழங்க முடியுமா என்று பார்க்கிறோம். வேறு ஒன்றுமில்லை, திரைசேறியில் உள்ள நிதியில் ஒரு பகுதியை இதற்காக பயன்படுத்தி அந்த சுமையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு மீதி பகுதியை முகாமைத்துவம் செய்வதே நோக்கமாகும். அந்த தொகை எவ்வளவு என்பது அரசாங்கமாக இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை. உலக சந்தையில் அதிகரிக்கும் முழு சுமையையும் மக்கள் மீது சுமத்துவதற்கு பதிலாக திரைசேறி மூலம் மக்களுக்கு ஏதேனும் நிவாரணத்தை வழங்க முடியுமா என்பதையே அரசாங்கம் எப்போதும் பார்க்கிறது எனவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் குருநாகல் முதல் தம்புளை வரையான பகுதியின் நிர்மாணப் பணிகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குருநாகல் முதல் கலைவில வரையான பகுதியின் பணிகளை நிறைவு செய்து 2030 தம்புளை வரை நெடுஞ்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் விமான நிலையத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் குறுகிய நேரத்தில் அந்த பகுதிகளை சென்றடைய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சேகரியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலை நிர்மாணத்துக்கு தேவையான பல காணி பிரச்சினைகளுக்கு ஏற்கனவே தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேல்மாகாண சபையின் முன்னாள் சுகாதார அமைச்சரான ஜெகத் திலகசிறி பெரேரா லஞ்ச குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய சாற்றல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவ்வாணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை போலீஸ் மாதிபரின் உத்தரவுக்கமைய முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டுள்ளாரா என்பது தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 12 அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மக்கள் பேரணியில் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளாரா என்பது குறித்து இந்த விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உவா, சபரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களுக்கும் ஆம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கும் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து வளிமண்டல வேக திணைக்களத்தினால் அம்பர் மட்டத்திலான எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தம் தொடர்பான முன்னெச்சரிக்கை நிலையத்தினால் இன்று நண்பகல் 12 வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் இன்று இரவு 11:30 வரை செல்படியாகும். மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் ஆங்காங்கே இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் பலத்த மின்னல் தாக்குவதற்கான அதிக சாத்திய கூறுகள் காணப்படுகின்றன. இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ரஷ்ய நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் ஐக்கிய ரஷ்ய கட்சி சுமார் 58% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. 450 ஆசனங்களை கொண்ட கீழவையில் அக்கட்சிக்கு 355 ஆசனங்கள் கிடைத்துள்ளதாக அதிகாரப்பூர்வ முடிவுகள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் மீதான முழுமையான போர் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ரஷ்யாவில் நடைபெற்ற முதலாவது நாடாளுமன்ற தேர்தல் இதுவாகும். 3 நாட்கள் நடைபெற்ற வாக்களிப்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்தது. துஜுவான் சூறாவளி காரணமாக ஜப்பானின் டோக்கியோ உள்ளிட்ட கிழக்கு பகுதிகளில் கடும் மழை மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. கனகவா மற்றும் சிவா மாகாணங்களில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 6 பேர் காணாமல் போயுள்ளனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடும் மழை மற்றும் பலத்த காற்றினால் சுமார் 45,000 வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் பல விமான மற்றும் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இடம்பெற்ற மகளிர் 20-20 கிரிக்கெட்டின் இறுதிப் போட்டியில் இலங்கையை வீழ்த்திய இந்திய அணி தங்கம் வென்றுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாட இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 816 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்திய மகளிர் அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் ஸ்மிருதி மந்தானா 79 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். இந்நிலையில் 217 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி 15.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 69 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று 147 ஓட்டங்களால் பட்டு தோல்வியடைந்தது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் சாமரி அத்தப்பத்து 29 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். எவ்வாறாயினும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 2ம் இடத்தை பெற்ற இலங்கை அணிக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்துள்ளது. இதேவேளை இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி

0: திருத்தத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமில்லை. உச்ச நீதிமன்ற வியாக்கியானம் பாராளுமன்றத்துக்கு. அனுஜனை மீட்க அரசாங்கத்தின் முழு தலையீடு. ஃபிட்ச் ரேட்டிங் தரப்படுத்தலில் இலங்கை முன்னிலைக்கு. ரஷ்ய பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை வீழ்த்தி தங்கம் என்ற இந்திய மகளிர் அணி. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம். நேயர்கள் இப்போது முதல் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 1121, வெற்றி இலக்கங்கள் 8, 13, 46. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 8, 13, 46. கப்பற்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 2467, வெற்றி இலக்கங்கள் முறையே 8, 14, 38, 74. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 8, 14, 38, 74. ஆங்கில எழுத்து ஓ, மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஓ, சூப்பர் இலக்கம் 16. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 16. சுப்பிர தின சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 1025, வெற்றி இலக்கங்கள் முறையே 8, 4, 2, 9, 9, 4. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 8, 4, 2, 9, 9, 4. வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து ஏ, மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஏ. ஜெய சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 499, வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 9, 9, 4. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 2, 9, 9, 4. ஆங்கில எழுத்து ஏ, மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஏ. அதிகோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 3117, வெற்றி இலக்கங்கள் முறையே 10, 29, 37, 56. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 10, 29, 37, 56. ஆங்கில எழுத்து பி, மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 5003, வெற்றி இலக்கங்கள் முறையே 19, 47, 51, 57. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 19, 47, 51, 57. ராசி தனுசு, வெற்றி ஈட்டிய ராசி தனுசு. சூப்பர் பவுலிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 3291, வெற்றி இலக்கங்கள் முறையே 39, 43, 44, 66. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 39, 43, 44, 66.

ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து டி. சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5452 ஒற்றை இலக்கங்கள் முறையே 5, 13, 25, 41. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கம் 5, 13, 25, 41. வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து ஜி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஜி. இவைகள் தான் நேற்றைய தினம் சீற்றிழக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இன்றைய நாள் இன்றைய நாள்
1: இயற்கையின் மிகப்பெரிய பழமையான உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படும் காண்டா மிருகங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை எடுத்து சொல்லும் நாளாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 22 திகதி உலக காண்டா மிருக தினம் கடைபிடிக்கப்படுகிறது. காண்டா மிருகங்கள் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் சில பகுதிகளில் வாழ்கின்றன. உலகில் தற்போது காண்டா மிருகங்களில் 5 முக்கிய இனங்கள் உள்ளன. அவற்றில் சில இனங்கள் எண்ணிக்கை குறைந்து அழியும் அபாயத்தை எதிர்கொண்டு வருகின்றன. காண்டா மிருகங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்று சட்டவிரோத வேட்டை. அவற்றின் கொம்புகளுக்காக நடைபெறும் வேட்டையால் பல காண்டா மிருகங்கள் உயிரிழந்துள்ளன. அதே நேரத்தில் காடுகள் அழிக்கப்படுவது மற்றும் வாழ்விடங்கள் குறைவதும் அவற்றின் வாழ்வுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஒரு காண்டா மிருகம் இயற்கை சூழலில் முக்கியமான பங்கை கொண்டிருக்கிறது. அது வாழும் பகுதிகளில் தாவரங்களின் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலின் சமநிலைக்கும் பங்களிக்கிறது. அதனால் காண்டா மிருகத்தை பாதுகாப்பது என்பது ஒரு விலங்கை காப்பது மட்டுமல்ல, இயற்கையின் ஒரு முக்கிய அங்கத்தையே பாதுகாப்பதே ஆகும். இந்த நாளின் மூலம் காண்டா மிருகங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகத்தை தடுப்பதன் அவசியமும் வலியுறுத்தப்படுகின்றது. நாம் இயற்கையிடமிருந்து பலவற்றை பெற்றுக் கொண்டு வாழ்கிறோம். அதனால் நம்முடைய இந்த பூமியை பகிர்ந்து வாழும் உயிரினங்களையும் பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. உலக காண்டா மிருக தினமான இன்றைய தினம் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம், எதிர்கால தலைமுறைக்கும் இந்த அழகான உலகை விட்டு செல்வோம்.
0: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: அப்படியானால் நீர் அன்றையிலிருந்து கூலி வேலைதான் செய்கிறீர்?
4: அப்படிதான்.
3: மட்டும்தான்

0: ராகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்ப என் கூட பேச வணக்கம்
1: அன்பான
0: வணக்கம் யார் இது? உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நன்றி.
1: தர்மலிங்கம் சிவரஞ்சனி வினோ
0: ஆதிமூலம் ஓகே ரொம்ப நன்றி
1: நன்றி.

0: பொருளாதாரமும் பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: மனிதாளத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி ரூபகுமார்.
1: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, கடையிலயா வீட்லயா?
2: நான் வீட்ல இருக்கிறேன்க்கா.
1: அப்படியா? அப்படியே பீச் பக்கம் போயிட்டு காத்து வாங்கிட்டு வரலாம் நினைச்சிருக்கீங்க?
2: ஆமா ஆமா, வசந்தமும் கேட்டுக்கிட்டு காத்தும் வாங்கிட்டு.
1: ஓகே ஓகே, டீ எல்லாம் குடிச்சிட்டா போனீங்க இல்ல? இனிதானா?
2: இனிதான் இனிதான் டீ குடிச்சோம்.
1: ரொம்ப நன்றி.

0: போறீங்க
1: நன்றி.
0: அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. அன்பு வணக்கம் சொல்லி பிரசாந்த் சிராஜ் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம். பாடல் தெரிவுகள்லாம் அருமையின சொல்லி குறிஞ்சங்கிலிருந்து அசோதி நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. ஹாய்மா சொல்லி ரோஷா நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. அதே போன்று ஆயக்கா அன்பான வணக்கம் சொல்லி நவீன் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ஹட்டன்ல இருந்து வந்திருக்காங்க. மற்றும் வணக்கம் மத்துக்கம அம்பேத்தனையிலிருந்து விஜய் ராஜா வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி உடனிருக்கிறோம். எனக்கும் அன்பு மனைவி பனிமலர், மகன் விதுஷான், மகள் இமாஷி, மணிஷா ஆகியோருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் அன்பான வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்னு சொல்லி இங்கிலிருந்து ரவி வந்திருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கங்களோடு ஒஸ்போன்ல இருந்து விஜயகுமார் வந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: ராகுல் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் மார்க்ரெட், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சமையல் எல்லாம் முடி

நெஞ்சில் விழுந்தது பயிரென தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால் அதோ அதோ விழியது சத்தத்தால் அராஜகம் அழியது ரத்தத்தால் அதோ தலை உருளுது சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம் ஜெயிப்பது நிஜம் தக்கி தக்கி தக்கி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 அன்னிசாயம் இரவின் அமைதியில் நெஞ்சைத் தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: 102 சுமாரு 102 சுமிட்டாலி வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? ரம்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ரம்யா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே ரம்யா, பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: பிடிச்சிருக்கா.
0: ஓகேமா, ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: என்ன
0: பாடல்? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: ஓகே,
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி ஸ்வர்ணலதா.

0: ஆஃப் தி டே. மனதின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்த மாவனல்ல இருந்து நிஷா வந்திருக்காங்க. வணக்கம் நிஷா.
1: வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு பாசத்துக்கு நேசத்துக்கும் நன்றி மேடம்.
0: வணக்கம் வணக்கம் நிஷா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம். பட் நீங்க சுகமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிஷா. அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: என்ன இருக்கு மலையோட மேடம்.
0: அப்படியா? ஓகே ஓகே நிஷா. பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: எல்லாம் பிடிச்சிருக்கு. எல்லா நியூஸையும் பிடிச்சிருக்கு. நானுங்க 5 மணில ட்ரை பண்றேன்னு
0: தர மாட்டாங்க. வந்து நிறைய சொந்தங்கள் வந்து வருவாங்க. என்ன சொன்னா இன்னைக்கு வந்து இடைக்கால பாடல்கள் ஸ்பெஷல் தானே?
1: எப்பயும் அப்படித்தான் மேடம்.
0: அருண்மொழி,
1: அசுதீன், நூர்ஜஹான், நசூர், அக்கரப்பத்தி பப்பேல நிசார் மற்றும் உங்களுக்கு சேர்த்தி பாட்டு கொடுங்க. நன்றி. வாத்திர சந்தோஷம் மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: ரங்கா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: ஹாய், அன்பான இரவு வணக்கம்.
0: அன்பான இரவு வணக்கம் ரவி.
1: எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே ரவி, மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட பேசுறேன்.
1: நானும் நீண்ட நாளுக்கு பிறகு பேசுறதுல சந்தோஷம்.
0: எனக்கும் கூட உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம்.
1: செவ்வாய்
0: ராகத்தோடுங்களா?
1: அவங்க பாடிய மனோட அண்டியில வாணும்.
0: ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க சரியா?
1: ஓகே, தேங்க்யூ,
0: நன்றி.
1: நன்றி.

0: அடடா, என்ன ஒரு அருமையான ஒரு பாடல், சூப்பரான ஒரு பாடல், நல்ல ஒரு கருத்து மிக்க ஒரு பாடலை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார் இது?
1: தோப்பு கொச்சி கடையிலிருந்து
0: ஹீரனையா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இப்ப வேண்டா பாட்டுக்கு அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு நிகழ்ச்சிய இந்த தேவாலய பாடணும்னு கேட்க இருந்தேன், நீங்க போட்டுட்டீங்க.
0: அப்படியா? ஓகே ஓகே. இருமையா சாப்பிட்டீங்களா?
1: அருமையான பாடல், தேவாலய பாடல்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: தேவாலய பாடல் இன்னும் ஒன்று என்ன போடுங்க.
0: ஓகேயா ஓகே. அடுத்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: ஆதித்யா, அமிந்தூர் அமிந்தி, ஜிமாயா, துசல்கம, சுந்தரராஜா, கொழும்பு பண்டர்மணி, சப்பமான கண்ட வசந்தகுமார், திருவாட்டங்குளம், மதுரை ராஜமாணி, சந்திராஜர்கள், அன்பன செல்வம், பத்திரமலை திருமணராஜா, அது போல வேகம், மருத்துவம், அருள்மொழி, சேம்குமார், ஆட்டோவிஸ்வன், மகாதேவன், முனரகரகன்,
0: கங்கை அமரனுடைய வரிகள்ல இளையராஜாவினுடைய இசையில கேட்க போறோம் சூப்பரான ஒரு பாடல்.
2: இந்திரன் கெட்டது பொன்னாலே, அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னாலே, நம்ம அண்ணனு கெட்டது எதனால எதனால?
3: ஏன்டா அப்படி கேக்குற?
2: பின்ன அண்ணன் ஏன்டா எட்டாம் நம்பர் கடையை தேடி வரணும்? அதுவா?
3: ஆமா அண்ணே,
2: இங்க பக்கத்துல வா.

காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராகங்கள்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் சூப்பரான சாங் செலக்ஷனோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதோட இப்போ என் கூட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்தமும் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார் இது?
1: சுரேஷ்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நன்றி. அது போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க.
0: ஹாய் அன்பான வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் பாடல் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி ரவி நிகழ்ச்சியோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று இனிய மாலை நேரம் வணக்கம் மட்டக்களப்பு கொக்குவில்ல இருந்து சிவரஞ்சனி வந்திருக்காங்க வணக்கம் சொல்லி. அதே போன்று இனிமையான வணக்கம் கொழும்பு வந்து ஸ்டீவன் டெய்லர் ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா பகிர்ந்திருக்காங்க. ஹாய் சகோதரி இனி இரவு நேரம் வணக்கம் வாழ்த்துக்கள் மணி விஜயா. மகன்மார்களான மதுஷான் தருண் ஆகியோருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி முருகேஷ் தியகழ வட்டவழையிலிருந்து நிகழ்ச்சி வந்திருக்காங்க. ஹாய் அக்கா வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி ரோஷான் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா பகிர்ந்திருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி ஆக்கறி பற்ற பொப் டெய்லர்ஸ் நிஷார் நிகழ்ச்சி இருக்காங்க. ஹாய் வணக்கம் சகோதரி ஸ்ரீ ஸ்ரூபி மாத்தலையிலிருந்து சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று ஹாய் ஸ்ரீ ஸ்ரூபி அக்கா அன்பான இரவு நேரம் வணக்கம் நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டரவழியிலிருந்து வினோதன் வினோ லதா கிருஷாந்தன் ரோஷன் சபினாஷையும் நிகழ்ச்சியோடு கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று இனி இரவு நேரம் வணக்கம் மூந்தூர் பட்டித்திடலிருந்து வடிவேல் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாங்களும் செவ்வாய் ரகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். அவிசாவளி பெண் எஸ்டேட்ல இருந்து குமார் தங்கதுரை சுமோதரை வகைத்தோட்டம் சின்னையா மகாதேவன் எட்டியாந்தோட்டம் ஆட்டோ விஸ்வநாதன் வத்தலை ஐயா கண்ணு ஆகியோருக்காக பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் சொல்லி பிரசாந்தினை நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காக ஒழிக்கிறது பாடல்

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி ஸ்வர்ணலதா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் கோகுலன், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சிவம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் கோகுலன். அப்புறம் என்ன செய்துட்டு
2: இருக்கீங்க? இன்னும்
1: சாப்பிடலையா?
2: இல்ல இல்ல, கொஞ்சம்.
1: ஓகே ஓகே கோகுலன், அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்காக கேட்க போறீங்க?
2: நாங்களும்
1: நிகழ்ச்சி சார்பாக அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்ததா சொல்லுங்க. சரியா?
2: சரியா.
1: நன்றி.

0: கட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்கு
1: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது பசி தாங்குமா இளமை இனி பரிமாற

ஒலிக்கரம்பிக்கு பாடலை தொடர்ந்து நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேயர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கழகத்தில் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீசோபி. நீர்கள் அனைவருக்கும் இனிமையான இரு பொழுது வணக்கம். நீர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் 12 மணி வரை. நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான இடைக்கால பாடல்கள் வர காத்திருக்கிறது. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112 775 0001 அல்லது 0112 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் அணிந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு பாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். வாட்ஸ்அப் மூலமாகவும் அணிந்து கொள்ளுங்கள். 076 047 102 6 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைப்பின் வழியாக வாட்ஸ்அப் வழியாக வந்து உங்களது மெசேஜை பதிவிடுங்கள். அழைப்பினை ஏற்படுத்த வேண்டாம், மெசேஜ் பதிவிடுங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் அன்பான வணக்கம் அனுசரி கொண்டே குமார், வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம். அண்ணா பாராட்டு சிவகுமார்.
0: சிவகுமார் நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கு அண்ணா, சும்மா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. பாரா ஸ்டேட் சிவகுமார், அந்த பக்கம் என்ன மாதிரி மழையா?
1: மழையா கடுமையான மழை.
0: கவனம் சரியா? நிறைய இடங்கள்ல இப்போது மழை பெய்ஞ்சு கொண்டிருக்கிறது, ரொம்ப கவனம். சரி சொல்லுங்க சிவகுமார், யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: நன்றி, பாடலாம்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடல் கேட்கறது அபிஜானும், ஜெயக்குமார், திருசான், மதுசாங்கா, பாரத ஞானசேகரம், சவுந்தராஜன்,
0: நன்றி.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 102.6, 102.8 என்ற லபரசியில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm என்ற இணையதளம் சென்றீங்க சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோடு அழைப்பில் குணரத்னம், வணக்கம் குணரத்னம்.
1: வணக்கம். அன்பு முதல் போலீஸ் இன்பம் துன்பம் சுகம் துக்கம் எல்லாம் கடந்து நல்லாண்டு பந்தமன்று காலம் வாழ்ந்து எந்தவித குறையின்றி நோய் நொடியின்றி வாழ்ந்து வசந்தம் வாழும் உழைப்பாளராக இன்றும் பணியாற்ற வேண்டும் என்று நான் முழுவதும் கடவுளை வேண்டிக் கொண்டு எனது எல்லாருமே மனத்திற்கலைவோம் சும்மா இருக்கீங்களா சாப்பிடுங்களா?
0: சாப்பிட்டாச்சு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: பன்னிரண்டு
0: மணி வரைக்கும் கேட்டுதான் படிப்பீங்க?

0: என்ன பாடல்?
1: என்னடா மகன், நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டு.
0: நட்ட நடு கடல் மீது பிடிக்குமா?
1: இந்த பாட்டு மன்னித்தன் மற்றும் ரங்காவதத்தின் மூன்று பிள்ளைகளை சாகும் மகன் மற்றும் மங்கியவசத்தின் சேதம் பேச்சிகளுக்காகும் மகன் மற்றும் மாணிப்பார் வசிக்கும் மூன்று பிள்ளைகளுக்காகவும் இன்றைய வசிக்கும் சேதம் பேச்சு மாதிரிக்காக
0: மகன்
1: மற்றும் வசந்தம் பாடும் அழகி பாடலும் அன்பு மகனாகிய போன்றும் மற்றும் சின்னையா மகாதும் நிலை சாயப்படுத்தும் ராஜலட்சுமியும் மற்றும் மாணிக்கா ஜெயக்குமரன் பேச்சு கொள்கையாகவும் எனது அன்பு சேவை காப்பீடு குடும்பத்துக்காகவும் மற்றும் வசந்தங்களுக்கும் அனைத்து இல்லம் கேட்டால் தற்போது உங்களோட காய்ச்சல் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகன்.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி மகன்,
0: நன்றி. இதே போன்று எங்களோட ஃபேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள், அதே போன்று வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். பாடல் தாரங்கள்னு சொல்லிக்கொண்டு எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாரங்கள்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை ரொம்ப படுத்திருக்கிறது புவனேஸ்வரான் சொல்லி பெரியலாவிலிருந்து கிருஷ்ணா அந்த வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் செய்திருக்கிறார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? எங்களையும் சேர்த்துக் கொள்கிறேன். நக்கே காலையிலிருந்து ரோஹித் என்னுடைய அண்ணா மதிய அழகனுக்காக பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல்கள் பிடித்திருக்கிறது எப்படி இருக்கிறீங்க? குயில் பாட்டு என்ற பாடல் தர முடியும்னு சொல்லிக்கொண்டே தர்ஷினி வத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம். தர்ஷினி பாடல் தருவதற்கு நான் முயற்சிக்கிறேன். நண்பு கலந்த வணக்கம் போனிஷன் நான் சொல்லிக்கொண்டு ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வசந்த நிலாவோடு எழுந்திருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே ஸ்ரீவேந்தன் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். இரவு பொழுது வணக்கம், எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இந்துலை எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். மகேஸ்வரி கட்டார்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நாகேஸ்வரி தன்னை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அம்மன்புரம் செங்கரடி சுரேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலைகள் தவழ்ந்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு அழைப்பில் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். விஸ்வநாதன் எப்படி இருக்கிறீங்க? நாளைக்கு போகும். சரி சொல்லுங்க ஆட்டோ விஸ்வநாதன், யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: என்ன
0: பாடல்?
1: அந்த வலை நேரத்துல மழை
0: காவலும் கேட்டால் போல் கேக்குறீங்க அப்படியா?
1: ஆமா சார்.
0: சரி சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: பாடல கேட்டு காவத்தனியில மர்மம் ரமிச்சு கலவன பாலா பிள்ளையான சித்துமா கோயிலர் மர்மம் அருள் தொழில் பிள்ளையான சுயசா கலவன சுரக்குமார் பனாவத்தலுக்கு மர்மம் சங்கீதா அபிதிசி தேசன் கணவனன் முருகன் கத்தாளுக்கு மர்மகம் ஜெகா மதனான ஜஸ்மின் மனைவியான் கௌசல்யா மற்றும் அம்மா மனமணி அப்பாதிவசாமி பனாவத்தலுக்கு ஒன்றாம் சாந்தா குடும்பம் ரவி குடும்பம் தேன் குடும்பம் ஆந்தா மகேஸ்வரி குடும்பம் அன்பான அடித்தல புவனேஸ்வரர் உங்களுக்கான பாடல் கேட்டது.
0: சரி ரொம்ப சந்தோஷம். நன்றி விஸ்வநாதன். விஸ்வநாதன் விரும்பி கேட்ட பாடல் காலத்துக்கு பொருத்தமான பாடல் தான். பாடல் இன்றைய மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியில் அந்த பாடல் ஒலித்திருக்கிறது. சரி பரவாயில்லை, நாங்கள் இன்னும் ஒரு பாடல் கேட்கலாம்.
2: நான் பிறந்தது தனியா

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காற்றலையல் வசந்த நிலா. இப்போது எங்களோட அழைப்பில் சொல்லிபுரத்திலிருந்து சாந்தா. வணக்கம் சாந்தா.
1: வணக்கம் அண்ணா.
0: சாந்தா எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்? சரிம்மா, நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசந்த் அனிலா. நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0 3 அல்லது 0112 775 0 3 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ளுங்கள். 0760 047 102 6 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் கலத்துற கிரியல் எழுந்து ராஜலட்சுமி, வணக்கம்.
1: கொஞ்சம்
0: சிக்கல்
1: மத்தவங்க ஒரு பாடல் ஒண்ணு வேணும். எஸ்பி சாருடைய பாடல் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். அது ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு அர்த்தத்தை தரும். இந்த நேரம் கேட்கணுங்கிற தோணுது. முடிஞ்சா அந்த பாட்டை தர பாருங்க.
0: யாரெல்லாம் மன்னித்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: அன்பு துறை உங்களுக்காகவும், மூதிர் வடிவேலையா, அருள்மொழி, பத்மாமா, உங்களோட அன்னைக்கு அம்மா, மற்றது சத்தியாந்தோட்டம் இருக்கும், தம்பி தயாளன், ராமானி, ஆட்டோ விஸ்வநாதன், பணாவத்தில் இருக்கும் சரோஜினி, சோமசிரி ஐயா, அம்பாந்தத்தை ஜமீலா, மன்சூர், மையந்தூர் பசீர், நம்ம ஐயா மாணிப்பாயிருக்கும் குலரத்னம் ஐயாவுக்கும், சின்னையா மகாதேவன், மாட்டோ கொலை இருக்கும் தமி செல்வன், இங்கிலே ரவி, இளத்துறை இருக்கும் காந்தி குடும்பத்தாருக்கும், அவங்க எல்லோருக்கும் சேர்த்து வசந்த சொந்தங்கள் அனைவரையும் சேர்த்துட்டு முடிந்தா அந்த பாடத் தரப்பா இருக்கிற.
0: நன்றி நன்றி. அன்பான இரவு பொழுது வணக்கம். நான் தேஜா என்று சொல்லிக்கொண்டு பாடல்கள் படுத்திருக்கிறது. பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாலாங்கோட்டிலிருந்து அவநாயசி வைஜந்தி மாலா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மும்தாஸ் பேகம் நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருப்பதாக கொழும்பு 14 வந்திருக்கிறாங்க. ஹாய் புவி, என்ன அப்படி இருக்கிறீங்க? என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இங்கிரிய ரவி இணைத்துக் கொண்டேன். குறிஞ்சங்கணி அசுருதின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டேன். பிரசாந்த் சிராஜ், நன்றி பிரசாந்த் சிராஜ். பாடல் வருகிறது, கேட்டு மகனுங்கள். யாழ்ப்பாணம் பாசையில் வந்து இன்ஷாப் பாடல்கள் பிடித்திருக்கிறது. அண்ணா இஸ்மாயில் தம்பி இக்பாலுக்காகவும் பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க போனேஷ் அண்ணான்னு சொல்லிக்கொண்டே எங்களோட தீபன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாம். அருள்மொழி வந்திருக்கிறாங்க, பாடல்கள் விரும்பி கேட்டுப்பதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. இரவு பொழுது வணக்கம் போனேஷ் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றே. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது. பேருவலை சமத் மாத்திலிருந்து நசார் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார்.

0: வரும் வசந்த நிலா. இனிமையான இடைக்கால பாடல்களையே சுமந்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் பெரிய நிலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக வசந்தகுமார், வணக்கம்.
1: வணக்கம்
0: வசந்தகுமார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல
0: சந்தோஷமா இருக்கு வசந்தகுமார், உங்களை போலவே.
1: அப்படியா?
0: சொல்லுங்க வசந்தகுமார், அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதா?
1: என்ன
0: பாடல்?
1: பயணங்கள் முடிவது படத்திலே, பயணங்கள் முடிவதில்லை. மணி யோசை கேட்டு எழுந்த அந்த பாடலை தர முடியுமா?
0: மணி யோசை கேட்டு எழுந்த
1: ரொம்ப அருமையான பாடல்,
0: நல்ல பாடல், முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்கு? எல்லாருக்காகுமா?
1: தோப்பு கொச்சி கடையீரன், அன்பு நண்பன் தலைமக்களை கிருஷ்ணபக்தன், வத்தலாய் இலக்கண, நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், பாண்டன் பாதுகை சின்ன தம்பி, அம்மம்பிட்டை ராசையா, மும்தாஜ் வேகா, அருள்மணி, உமா சந்திரன், பிளவட்ட குணசீலர், வசலகம் குசல்ராஜா, ஆதிமூலம் ஐயா, இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அதே போன்று எங்களோட அழைப்பின் வழியாக கல்லடி மட்டக்களப்பிலிருந்து ராஜன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். அங்க சந்தோஷ மிதுலாஷன் பிரவீன் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டு பார்த்தாங்க. அவர்களுக்காக வருகிறது அடுத்த பாடல்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இரவு பொழுதின் ராகங்களாக செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பாடல்கள் உங்கள் காதுகளுக்கு விருந்தாக. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம் வாணி.
1: வணக்கம் அண்ணா.
0: வாணி எப்படி இருக்கிறீங்க? வாணி ஹட்டன்ல இருந்து பேசுறீங்களா? ஹட்டன் பக்கம் மழையா வாணி? சரியான மழை பெய்தா? இடிமின்னல் வேலையில கேட்க கூடாது, சரியா? சரி கவனம். சரி, என்ன செய்றீங்க வாணி? நீங்க படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா?
1: வீட்டுலதான்
0: இருக்கீங்களா? சரி அம்மா, சொல்லுங்க, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? சரி, எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி
1: அண்ணா. எனக்கு ஒரு பாடல் உண்டு.
0: என்ன பாடல்?
1: என்ன
0: காரணம்?
1: பாடல் வரிகள் எல்லாம் பிடிக்கும்.
0: சரி அம்மா, நன்றி.
1: நன்றி.

0: இரவு பொழுதின் தாலாட்டு வசந்த நிலா செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது எங்களோட அழைப்பில் ஃபரிதா வந்திருக்கிறாங்க. வணக்கம் ஃபரிதா.
1: வணக்கம்.
0: வணக்கம். மாதாளை பக்கம் இப்படி இருக்கிறது? மழையா? அநேகமான இடங்களில் மழைதான் பெய்து
1: கொண்டிருக்கு.
0: அதுதானே, ரொம்ப மழையா சாதாரண மழையா? சாதாரண மழை. பாடல்கள் பிடிச்சிருக்குதாமா? பாடல்கள் பிடிச்சிருக்குதா? நன்றி நன்றி. இடைக்கால பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? இடைக்கால பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அப்படியா?
1: எல்லாம் பிடிக்குமா?
0: சரியாம்மா, சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு லைன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு,
1: பாத்தீங்களா?
0: அதுதான் பிளான் பண்ணி எடுத்திருக்கீங்க. சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: என்ன
0: பாடல்? சரி, யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: குடும்பத்தாரையும் உங்களுக்கும் எனக்கும்
0: தங்களுடைய பதிவுகளை மெசேஜ் வழியாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான இரவு நிற வணக்கம் போனிஸ் பிரதர், நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டுவதாக இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றேன் என்னன்னு சொல்லிக்கொண்டே சுதாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே நகுலேஸ்வரத்திலிருந்து சுமதி வசந்த நிலா நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றேன். அருமையான பாடல்கள், எனக்கும் பாடல் தாருங்கள். 5 மணிக்கு போட்ட வானொலி பெட்டி இன்னும் போயவில்லை. நன்றி நன்றி அம்மா. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். இனிமையான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஸ்ரீரஞ்சன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். எனக்கும் ஒரு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே மகன் சர்வின் தனுஷன் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அன்பு மனைவி மஞ்சுளாவுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது.

0: இதமான இரவு பொழுதில் இனிமையான பாடல்கள், உறவுகளின் பாசத்தை மீட்டி பார்க்க இசையனும் தேனமுதம் எமக்கு தேவைப்படுகிறது இல்லையா? இந்த இரவு நேரத்தில் இது போன்ற பாடல்களை கேட்கும் போது நாங்கள் ஒருவர் மீது வைத்த அன்பு அதிகமாகிறது. நினைவுகள் எம் கண்முன்னே வந்து படமாகிறது. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, எம்மோடு இருந்த உறவுகள், எம்மோடு இருக்கின்ற உறவுகளின் அன்பு எல்லாவற்றையும் மீட்டி பார்க்கக்கூடிய நேரமாக இந்த இரவு பொழுதின் இந்த காணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கால ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காலையில் எழும்பியதிலிருந்து வேலை, அடுத்தடுத்து இந்த நவீன உலகில் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். நாம் ஓய்வெடுக்கும் நேரம் இந்த நேரம். இந்த பாடல்கள் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எம் உறவுகளின் இருக்கின்ற அன்பையும் அவர்கள் எம் மீது வைத்திருந்த அக்கறையையும் காட்டி கொடுக்கிறது. உள்ள கிடக்குகளை தட்டி எழுப்புகிறது இது போன்ற பாடல்கள் தான் இல்லையா? இரவு நேரத்தில் நாங்கள் உறங்குவதற்கு தயாராக இருந்தும் உறக்கம் இல்லாமல் பாடல்களை கேட்டு நினைவுகளை மீட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இப்போது எங்களோடு அழைப்பில் சுபாஷ். வணக்கம் சுபாஷ்.
1: வணக்கம் சார்.
0: சுபாஷ் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன்
0: சார். நினைவு நல்லா இருக்கு. நினைவுகள் உங்களுக்கும் வருதா பாடல்கள் கேட்கும் போது?
1: சார் சொன்ன எல்லாம் நடந்துக்கிறதுக்கு.
0: அப்படியா சுபாஷ், சொந்த இடம் எங்க?
1: நன்றி
0: சுபாஷ். சொல்லுங்க சுபாஷ். சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு பாடல் தெரியுங்களா சார்?
0: என்ன பாடல்?
1: மகத்தான உறவுகளை மனதார நம்பியது.
0: நிகழ்ச்சிக்கிறேன். யாரெல்லாம் மனத்துக்குள்ள போறீங்க பாடலுக்காக?
1: இப்பொழுது நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் சேருக்காகவும் கேட்குங்க.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே சுவிஸ்ல இருந்து மாலி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களா? இப்பொழுது அமெரிக்காவில் இருக்காங்களாம். நிகழ்ச்சியில் ஒலிக்கின்ற பாடல்கள் தனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, நினைவுகளை மீட்டக்கூடிய பாடல்களாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே தன்னை மன்னித்துக் கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறார் மாலி. உங்களுக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஏராளமான உறவுகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே கனடாவிலிருந்து திவினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களுக்காகவும் பாடல் தாங்க நான் சொல்லிக்கொண்டே அமெரிக்காவிலிருந்து கண்ணன் நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது போனிஷன் நான் சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷம். இப்போது எங்களோட அழைப்பில் மாவட்டிலிருந்து அசீம். வணக்கம் அசீம்.
1: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: அசீம் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்குதா? நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி அசீம். சொல்லுங்க.
1: ஆரம்ப பாடலே நான் பாடும் மௌனராம் பாடலே கட்டி போட்டுட்டீங்க அண்ணா.
0: அடடி, அப்போ வந்து கேட்டுட்டீங்களா?
1: ஆரம்ப பாடலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி.
1: சொல்லுங்க அண்ணா.
0: சொல்லுங்க அசீம். இப்ப எங்க வீட்டுல இருக்கீங்களா? வேலை தரத்துலயா?
1: வீட்டுல தான். நான் சவாரி தான் ஓடுறேன். செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நான் ஓட மாட்டேன். முழு நாள் லீவ். வெள்ள காலையில வணக்கம் வசந்தம் தொடங்கினா வசந்த நிலா முடிய காட்டி முழு நாள் லீவ் பண்ணி வச்சிருக்கேன்.
0: சந்தோஷம்.
1: எங்களுக்கு லீவ் ஒன்று கிடைக்காது அண்ணா.
0: அதனால செவ்வாய்க்கிழமை லீவ் நாள் ஆக்கிட்டீங்க.
1: போ அண்ணா.
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க அசீம், யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்டதற்கு?
1: பாடல் கேட்பதுன்னா எனக்காகவும் உங்களுக்காகவும். அண்ணா எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: எனக்கு ஒரு ஊமையின் ராகம் படத்துல நிலவே நீ இல்லை என்றால் நிம்மதி இல்லை.
0: நிலவே நீ இல்லை என்றால்
1: நிலவே நீ இல்லை என்றால் நிம்மதி இல்லை. நல்ல பாடல் அண்ணா. மிக்க நாளா அந்த பாடலை கேட்கலண்ணா.
0: சரி,

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அனுராதபுரத்திலிருந்து ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க ஃபாரூக், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன் ஃபாரூக்கை போலவே.
1: நாங்க எந்த நாளும் சந்தோஷம் தான்.
0: அதுதான். சரி ஃபாரூக், இப்ப வேலையெல்லாம் முடிஞ்சுதா?
1: வேலை முடிஞ்சது வந்துட்டு உங்களோட பாட்டை கேட்கறதுக்கு ஆவலா வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம்.
1: எடுத்து எடுத்து இப்பதான் கிடைக்குது, அது மிச்ச சந்தோஷமா இருக்கு.
0: நன்றி நன்றி. காலையில் எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க?
1: மரபாநகர் பைதாவுக்கும் தல்கம் ஜின்னாவுக்கும் உங்களுக்கும் வசந்தக்கு அனைவருக்கும் அந்த பாட்டை தான் இருக்கலாம்.
0: சரி, எல்லோருக்கும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

வசந்த நிலா நிகழ்ச்சியை நேர்ந்து தருவாய்க்கு வந்திருக்கின்றோம். இது நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் எழுந்து கொண்டிருந்தீர்கள், ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பாடல்கள் அதிகமாக வந்தது, கேட்டு ரசித்திருப்பீர்கள். ஒழிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சி எழுந்து விட வருகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்ற உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

சொந்தங்க அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 இணையதள முகவரியுடாகவும் நீங்கள் இணைந்திருப்பது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 23 தேதி புதன்கிழமை. மலரும் இந்த புதிய காலை பொழுது உங்கள் அனைவருக்குமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் புதிய வழிகளையும் கொண்டு வரட்டும். ஒவ்வொரு விடியலும் நமக்காக எழுதப்பட்ட ஒரு புதிய வாய்ப்பு என்பதை மட்டும் எப்போதும் மறந்துவிடாதீங்க. இந்த புதிய விடியல் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் நமது பார்வையை நம் மன நிம்மதியை தீர்மானிக்கிறது. பாதையில் தடைகள் வரும்போது தளர்ந்து போகாமல் அதை அடுத்த கட்டத்துக்கான படியாக மாற்றுபவர்களே வெற்றி பெறுகிறார்கள். இந்த புதிய நாளில் தடைகளை கண்டு அஞ்சாமல் நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும். நம்ம வாழ்க்கையில் நாங்க சந்தோஷமாய் இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் நாங்களா மட்டும்தான் இருப்போம் இல்லையா? எந்த ஒரு முயற்சியை நாங்க எடுக்கும் போதும் ஒரு தயக்கம் கண்டிப்பா இருக்கும். இது வெற்றி அடையுமா அடையாதா, இல்லைன்னு சொன்னா இந்த முயற்சி நாங்கள் எடுக்கும் போது யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள எழும் இல்லையா? யாரு என்ன சொன்னாலும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானம் சரியானதாக இருந்தா, உங்களுடைய வெற்றி பயணம் சரியானதாக இருந்தா, அதை நோக்கி நீங்க எப்பவுமே பயணித்து கொண்டே இருங்க. நான்கு பேர் நான்கு விதமா சொல்றாங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வெற்றிக்கான பாதையை மட்டும் மாற்றிக்கொள்ளாதீங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நானும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-0003 அதே போல 0312-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று 0760-4710-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0760-4710-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதாவது வாட்ஸ்அப் நம்பரை நான் சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினை ஏற்படுத்துறீங்க வேண்டாம், கருத்துக்களை மட்டும் பதிவு செய்யுங்க. அதே போல முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 10 நிமிடமாக இந்த வேளை மொழி திரைப்படத்துக்காக வருகின்றது பாடல்.

அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மது கரவல பிடித்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? அன்பு கணவர் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோட நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் கேட்டுக்கிறாங்க. நலமா இருக்கேன் மது, நீங்க எப்படி இருக்கீங்க? இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுக்கு இருந்த சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? பூமிகா சின்ன தம்பி, தீபிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஸ்வர நிஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், பிரம்மணி டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்ன மகாதேவன், நதி போல எட்டந்துடைய சிவாஜி கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைந்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பகவந்தலாவிலிருந்து கலைச்செல்வி வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு குறிஞ்சா கிடந்த அசூதி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நூற்றுக்கா நண்பர் ஜாரி ரியாஸ் மற்றும் ரீனா குட்டி, ஷக்கிலா, ரிஸ்மி ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பெரிய கலர் உதயபுரம் முதிய நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கேஷாயினி மற்றும் ஜிதவி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இந்த கலைந்த அரசு வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கலகாலந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. கொழும்பு முதல் ஐந்திருந்து மோதிரி தரிசன குணசேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றும் அன்பானவள் அன்பு சகோதரி சிவானி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹட்டன் கேம்லிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நலமா இருக்கேன் சுந்தர், நீங்க எப்படி இருக்கீங்க? இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மனதிற்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வணங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக தொண்டை மாநாடு செல்வ சன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் எட்டியந்தொடரில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம், சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல எட்டியந்துறை சிவாஜி கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பின்தணிந்த ராசையா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். மழையில் நனைந்த வண்ணம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்ற நிகழ்ச்சி அருமையாக இருக்கின்ற வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு விளக்கம் இருந்து மெயின் ஸ்ட்ரீட் நானோ இருந்து அருணசுதன் வந்திருக்கிறாங்க. இடைவெளி அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கார்த்திக் பாலன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதுவரை அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, நிகழ்ச்சியோடு வளமை போலவே நானும் இணைந்திருக்கின்றேன். யதீஸ்வரி கவாஸ்கர், லவித்ரா டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தனின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து தயாகரன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, கோயம்புத்தூர்லிருந்து பாலு நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜாவின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் அடுத்த ஒரு இனிமையான பாடல். ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது நீர் பறவை திரைப்படத்துக்காக.

ஜூலியர் திரைப்படத்துக்காக டிமான இசையில் பாடல் ஒலித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 28 நிமிடமாகும். இந்த விலை நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க. இதே போன்று நீங்களும் இணைந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7750-001, அதே போல 0112-7750-111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் விலையாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல 0776-0407-1026 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0776-0407-1026 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா போஸ்டுக்கும் இந்த போஸ்டுக்கு லைக் பண்ணிட்டு அப்படி கமெண்டையும் பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் இங்கிருந்து உமாச்சந்திர நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு மகன் உமேஷ் காந்தனுடைய 24வது அகவை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா உமாச்சந்திரன், அம்மா கஸ்தூரி, அக்கா சிலோமி, சிந்துஜா, ஜோன், லஹிரு, டிலான், பெத்தூன் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவரை வத்தலிந்த ஐயக்கலை நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பாராஷ்டர் சிவகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பனாமத்திலிருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சின்னைய மகாதேவன் வகத்தோட்டம் சும்மோதரந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ஜமீலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ச்சனிக்கர், ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகி, சின்னத்தம்பி மற்றும் பன்னாவத்தை சரோஜினி நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு ஊர்கோட வத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி, அருமையாக இருக்கிறது நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு இதற்கு ஸ்கீன பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி ஆஷா, மகன்மார்களான கிருஷாலன், ஹரிஷ் மற்றும் சூரியகுமாரன் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி